திரைப்பட பக்தி பாடல்களோடு இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 5:37. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். நம் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் இசையமுதம் அள்ளி தந்து கொண்டிருக்கிற நேரம் 5:43.

திரைப்பட பக்தி பாடல்களால் நம் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் இசை அமுதம்.

வரிசை வரிசை என அழ.

0: நேயர்களே, இதுவரை இணைந்திருந்தீர்கள் திரை இசை பாடல்களோடு, பக்தி பாடல்களோடு இசையமுதம் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு மீண்டும் இனிய வணக்கம். இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட அளவிலான கல்வி உதவி மைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ள சேவை செய்தியை கேட்கலாம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் 2025-2026 கல்வியாண்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் விடுபடாமல் 100% உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்யும் நோக்கில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட அளவிலான கல்வி உதவி மைய கட்டுப்பாட்டு அறையினை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 3/6/2026 அன்று திறந்து வைத்தார். இக்கட்டுப்பாட்டு அறை மூலமாக உயர்கல்வி தொடர விரும்பும் தகுதியான மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பின்வரும் ஆலோசனைகளை, அதாவது படிப்பு சார்ந்த விவரங்கள், கூடுதல் வசதிகள், துணை ஆட்சியர் தலைமையில் உள்ள சிறப்பு குழு மற்றும் தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி எண்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் இம்மையத்தின் மூலமாக கட்டுப்பாட்டு அறை, அதாவது மத்திய மற்றும் மாநில பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவம், வேளாண்மை, சட்டம் உள்ளிட்ட தொழில்முறை படிப்புகள் தொடர்பான சேர்க்கை விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். கூடுதல் வசதிகளாக அரசு மற்றும் ஆதி திராவிடர் நல விடுதிகள் வசதி, வங்கி கல்வி கடன் மற்றும் கல்வி சேர்க்கைக்கான, அதாவது கல்லூரியில் கல்வி சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப தேதிகள் பற்றியான விவரங்களை தொலைபேசி எண் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். 75-98-51-01-14 என்ற தொலைபேசி எண்ணிலும், 96-98-81-06-99 என்ற அலைபேசி எண்களிலும் தெரிந்து கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட அரசு செய்தியானது தெரிவிக்கிறது. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi will chair the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan Cultural Centre in New Delhi today. In line with the Prime Minister's vision of Team India for a Viksit Bharat, this year's theme, Inclusive Human Development for Viksit Bharat at 2047, focuses on the well-being and development of every Indian, regardless of age, region, gender or socio-economic background. The Governing Council meeting will deliberate on the approach to realize this vision and translate it into concrete, measurable outcomes for every citizen across the country. This Governing Council meeting will bring together chief ministers and lieutenant governors to discuss the inclusive human development framework. Prime Minister Narendra Modi has said aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled. He said that National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mandapam in New Delhi yesterday evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said the rising sun of hope in 2014 has today transformed into a ray of renewed confidence. He said for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, the development also takes place at a rapid pace.
3: Bharat ke logon ne pehli baar ye dekha hai ki jab sahi niyat se sarkar chalti hai to tez gati se vikas bhi hota hai. NDA sarkar ke in 12 varshon mein 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना, ये दिखाता है कि हमारी नीतियां सही हैं, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.

0: In his address, Mr. Modi said that at a time when the economies of major countries around the world are struggling, India has still achieved a growth rate of 7.7% in 2025-2026. BJP President Nitin Naveen has said that a total of 75 delegates from 35 political parties participated in the NDA conclave held at Bharat Mandapam in New Delhi. Speaking to media, Mr. Naveen said the NDA leaders expressed their gratitude for Prime Minister Narendra Modi's leadership and congratulated him on a historic milestone, calling it a moment of pride for 140 crore people of the country. Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas is connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership, and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI space, defense, mobility, tourism, and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta talks. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimadam.
2: Akashvani. Yenaitanum nallavai ketka. Valangugirar மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக

0: இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும்போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: நேர்களே, புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 6:16 தன்னம்பிக்கை தரும் பாடல்களோடு இணையப் போகிறோம். நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: இந்நாளின் சிறப்பு.
1: ஜூன் 11 தேதியான இன்றைய சிறப்புகள்.
2: ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் உலக தமிழ் கழகம் தேவநேய பாவாணர் தலைமையில திருச்சிராப்பள்ளியில அமைக்கப்பட்ட ஆண்டு 1968.
1: ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் இந்திய மகளிர் வளைத்தடி பந்தாட்ட வீராங்கனை சவிதா புனியா அவர்கள் பிறந்த ஆண்டு 1990.
2: ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் தமிழ் அறிஞர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் மறைந்த ஆண்டு 1995. ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் வரலாற்றில் முதலாவது தானுந்து ஓட்டப்பந்தயம் பாரிஸில் நடைபெற்ற ஆண்டு 1895.
1: ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் நியூசிலாந்து தன்னுடன் குக் தீவுகளை இணைத்துக் கொண்ட ஆண்டு 1901.
2: இதே நாள்ல தான் கிரேக்க ராஜ்யத்தின் மன்னராக அலெக்சாண்டர் முடிசூடிய ஆண்டு 1917.
1: ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எட்வின் ஆம்ஸ்ட்ராங் உலகின் முதலாவது பண்பலை ஒலிபரப்பை நியூ ஜெர்சி அல்பைனில் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1935.
2: ஜூன் 11 தேதியான இதே நாள்ல தான் ஆப்பிரிக்காவில் முதலாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பமான ஆண்டு 2010.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: மீனாட்சி பிரமாதம்.
7: என்ன சொல்றேன்,
6: காஃபி பிரமாதம்.
7: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
6: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: நேர்களை இனி நாம் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி. நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 கேட்கலாம் ஒரு சொல் கீழில் இன்று ஒரு செய்தி. முதலில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தொழில், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இன்று சென்னை ஓட்டேரி செல்ல பிள்ளையராய பெருமாள் கோவில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 8 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்பகானங்கள் இன்று என் விருப்பம். என் விருப்பமாக இன்று வளம் வரக்கூடியது, காத்துக்கிட்டே இருங்க. 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 11 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்கிறார் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். 12 சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து கேட்கலாம் சிநேகிதிய நிகழ்ச்சி, 1 வசனகானங்கள், 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கழம், 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழம் கேட்கலாம், 6:30 5 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாலை தென்றல், 6 செய்தி செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில்

செய்திகள் ஆரம்பத்திற்கு விளக்கேற்றும் 7:06:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள். இன்று ராணிப்பேட்டை மாவட்டம், எழுதியவர் எம் சுமன். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கையை தொடர்ந்து பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கு பெறும் நீரலை நிகழ்ச்சி 8:05. 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று மாடு வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 மதுரை பண்பலை 103.3 நமது நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அதனை தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நேர்களே, இன்று வளம் வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், கேட்டுவிட்டு மகிழ்வோடு இணைவீர்கள்.

மூன்றில் நமது நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அதனை தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். 11 பாத்திரக்கு தேனும் பாலும். நேயர்களே, இன்று வளம் வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள். கேட்டுவிட்டு மகிழ்வோடு இணைவீர்கள்.

0: நேரம் 6:30. இனி கேட்கலாம் நம் வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில்.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: மலைப்பகுதிகளுக்கோ சுற்றுலா தலங்களுக்கோ போகும்போது ஒரு காட்சி நமக்கு அடிக்கடி தெரியும். சாலையோரத்தில் குரங்குகள் உட்கார்ந்திருக்கும். உடனே சிலர் பிஸ்கட், சிப்ஸு, பழம் என எதையாவது வாங்கி கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஒரு சின்ன கேள்வி, நாம் கொடுக்கும் அந்த உணவு உண்மையிலேயே குரங்குகளுக்கு உதவுகிறதா? பதில் இல்லை. காட்டில் வாழும் விலங்குகளுக்கு உணவை தேடி கண்டுபிடிப்பது ஒரு முக்கியமான திறன். பழங்கள், விதைகள், பூச்சிகள் என இயற்கையில் கிடைப்பதை தேடி குரங்குகள் உண்ணும். ஆனால் மனிதர்கள் தினமும் பிஸ்கட், சிப்ஸ், பன், பப்ஸ் என கொடுக்க ஆரம்பித்தால் என்னாகும்? எதற்கு மரம் ஏறி பழம் தேடணும், ரோட்டில் உட்காந்தா சாப்பாடு வருதே என அவை சோம்பேறி ஆகிவிடும். சில மலைப்பகுதிகளில் குரங்குகள் இப்போது மனிதர்களின் பைகளை பறிக்கின்றன. கையில் உணவுப் பொட்டலம் தெரிந்தாலே துரத்துகின்றன. இது அவற்றின் தவறல்ல, நாம் தான் அவற்றை அப்படி பழக்கிவிட்டோம். இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பிஸ்கட், சாக்லேட், சிப்ஸ் போன்றவை மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள். அவை குரங்குகளின் இயற்கை உணவு அல்ல. மேலும் மனிதர்களிடம் அதிகமாக பழகிய விலங்குகள் மனிதர்களை இயற்கையான பயத்துடன் பார்க்காமல் விடுகின்றன. இதனால் மனிதர் விலங்கு மோதல்கள் அதிகரிக்கின்றன. கடி, காயம், நோய் பரவல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. இது வனவிலங்கு பாதுகாப்புடன் எப்படி தொடர்புடையது? வனவிலங்குகள் வனத்திலேயே இயற்கையாக வாழ வேண்டும். மனிதர்களின் உதவியை நம்பி வாழ ஆரம்பித்தால் அவற்றின் இயல்பான நடத்தைகள் மாறிவிடும். ஒரு விலங்கை பாதுகாப்பது என்றால் அதை சுதந்திரமாக அதன் இயற்கையான வாழ்வில் வாழவிடுவதுதான். தினமும் டிஃபன் வாங்கி கொடுப்பது அல்ல. சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இதற்கு தொடர்பு இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு விலங்கும் இயற்கையில் ஒரு பங்கை வகிக்கிறது. குரங்குகள் விதைகளை பல இடங்களில் பரப்புகின்றன. அதனால் புதிய செடிகள் வளர்கின்றன. ஆனால் அவை இயற்கை உணவை விட்டுவிட்டு மனிதர்களின் உணவை நம்ப ஆரம்பித்தால் அந்த இயற்கை சுழற்சியும் பாதிக்கப்படும். அதோடு நாம் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் கவர்கள், பிஸ்கட் உறைகள், தண்ணீர் பாட்டில்கள் ஆகியவை சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகின்றன. ஆகவே அடுத்த முறை மலைப்பகுதிக்கோ காடுகளுக்கோ சென்றால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. வனவிலங்குகளை நேசியுங்கள், ரசித்து பாருங்கள், புகைப்படம் எடுங்கள், ஆனால் உணவு கொடுக்காதீர்கள். ஒரு குரங்குக்கு பிஸ்கட் கொடுக்காமல் இருப்பது சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு செயல் ஒரு வனவிலங்கின் இயற்கை வாழ்க்கையை பாதுகாக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இயற்கையை நேசிப்போம். வனவிலங்குகளை அவற்றின் வழியில் வாழ வழிவிடுவோம். அழகர் கோவில், பழனி, திருவண்ணாமலை எங்கும் இதே கதை.

0: நம்ம தமிழ்நாட்டிலேயே ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வால்பாறை, குன்னூர், அழகர் கோவில், பழனி, திருவண்ணாமலை போன்ற மலைப்பகுதிகளில் குரங்குகளுக்கு உணவு கொடுப்பது ஒரு சாதாரண காட்சியாகிவிட்டது. பல இடங்களில் குரங்குகள் சுற்றுலா பயணிகளின் பைகளை பறிப்பதும், கார்களின் கண்ணாடிகளை தட்டுவதும், உணவுப் பொட்டலங்களை பிடுங்குவதும் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல மலைப்பகுதிகளில் குரங்குகள் குப்பை தொட்டிகளை திறந்து உணவு தேடுகின்றன. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் டூ நாட் ஃபீடு மங்கீஸ் என்ற அறிவிப்பு பலகைகளை நீங்கள் பார்க்கலாம். அவை வெறும் அறிவிப்பு பலகைகள் அல்ல, காட்டில் வாழும் உயிரினங்களுக்கு காடுதான் உணவகம். குரங்குக்கு பிஸ்கட் கொடுப்பது அன்பு போல தோன்றலாம், ஆனால் குரங்கை குரங்காக வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

நேயர்களே, இன்று வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? 8:02 வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 2530170 மற்றும் 2530171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக வலம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா 8:02 இருக்குது.

0: கலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 28 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒளிக்கேற்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 12 வெள்ளிக்கிழமை நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சியில் கலந்து கொள்ள நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த எண்ணில் காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் மா ஒரு முக்கியமான தோட்டக்கலை பயிர். இந்த பயிரானது ராஜபாளையம், வத்ராயிருப்பு மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரங்களில் அதிகமாகவும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் சராசரியாக 3650 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு வருகின்றது. மாமரங்கள் டிசம்பர் மாத கடைசியிலிருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூக்க பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய குளிர்ந்த வெப்பநிலை தேவை. பூக்கும் காலத்தில் அதிக ஈரப்பதம், உறைபனி அல்லது மழை பூ உருவாவதை பாதிக்கும். பூக்கும் காலத்தில் மேகமூட்டமான வானிலை தத்துப்பூச்சிகள் மற்றும் நோய்கள் பரவ சாதகமாக இருக்கும். இதனால் பூக்கள் பூப்பது மற்றும் மாம்பழங்களின் வளர்ச்சி தடைபடும். பூ பூக்கும் தருணத்தில் பூ உதிர்வது விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் சத்து குறைபாடு மற்றும் பூச்சி தாக்குதல் முக்கியமானவை. அதே சமயம் பூக்கும் எல்லா பூக்களும் காய்களாக மாறாது மற்றும் பூக்கள் காய்களாக மாறுவதற்கு மகரந்த சேர்க்கையும் ஒரு முக்கியமான அம்சம். மாமரத்தின் பூக்களில் தன் மகரந்த சேர்க்கையை விட அயல் மகரந்த சேர்க்கைதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. மாம் பூக்களில் தேனீக்களுக்கு தேவையான தேன் மற்றும் மகரந்தம் அதிக அளவில் கிடைக்கிறது. பூக்களில் தேனீக்களின் நடமாட்டம் அயல் மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுத்து அதிக காய்கள் உருவாக காரணமாகும். மான் தோட்டங்களில் ஒரு ஏக்கருக்கு 5-8 தேனீ பெட்டிகளை வைத்து அதிக மகசூலை பெறலாம்.

0: ஊட்டச்சத்து மேலாண்மையை பொறுத்தவரையில் ஒரு மாமரத்திற்கு வருடத்திற்கு 50 கிலோ தொழு உரம், 2 கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட் மற்றும் 2.5 கிலோ பொட்டாஷ் உரங்களை சரிபாதியாக பிரித்து ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் ஒரு முறையும் அக்டோபர் மாதத்தில் மற்றொரு முறையும் இட வேண்டும். மரத்திலிருந்து 2 மீட்டர் தள்ளி அல்லது மரக்கிளைகள் முடியும் இடத்திற்கு நேர்கீழாக 1 அடி அகலம், 1 அடி ஆழத்தில் அகழி உருவாக்கி அதில் உரமிட்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மாவில் பூ உதிர்வதை தடுப்பதற்கு நுண்ணூட்ட சத்து முக்கியமானது. பூக்கும் முன் அல்லது பூக்க ஆரம்பித்த பின் 1% சிங்க் சல்ஃபைட் மற்றும் 1% போராக்ஸ் கலவை தெளிப்பதனால் பூ உதிர்வதை கணிசமாக குறைத்து பழ உருவாக்கத்தை அதிகரிக்கலாம் என அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோடைக்காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வெண்டைக்காய், இதில் வரும் முக்கியமான நோய் வெண்டையின் நரம்பு தேம்பல், அதாவது எல்லோ வெயின் மொசைக் வைரஸ். முதன் முதலாக பம்பாயில் 1940 இந்நோய் தோன்றியது. நாளடைவில் சிறிது சிறிதாக பிற மாநிலங்களுக்கும் பரவி வெண்டையின் விளைச்சலை பெரிதும் பாதிக்கப்பட வைத்தது. இதனை நரம்பு வெளுத்தல் அல்லது வெண்டையின் நரம்பு தேம்பல் என்றும் கூறலாம். இதன் அறிகுறிகள்: ஆரம்பத்தில் இலை ஓரங்களிலிருந்து நரம்பு வெளுத்து காணப்படும். நாளடைவில் இலை பாதிக்கப்பட்ட நரம்புகள், கிளை நரம்புகள் யாவும் வெளுத்து தோன்றும். புதிதாக தோன்றும் இலைகளில் கிளை நரம்புகள் வெளுத்து காணப்படும். பின்பு வலை பின்னப்பட்டிருப்பதை போன்று தோற்றத்தை கொடுக்கும். இலையின் அடிப்பாகத்தில் உள்ள நரம்புகள் பெரிதாகி இருக்கும். ஆகினும் இலைகளிலிருந்து வெளி வளர்ச்சி தோன்றாது. வெண்டைக்காய்கள் ஒழுங்கற்ற வடிவத்தை பெறுவதுடன் குட்டையாக வெளுத்து காணப்படும். பெமிசியா டபாசை என்ற வெள்ளை ஈக்கள் மூலம் இது பரவும். இதை கட்டுப்படுத்தும் வழிகள்: இந்நோய் தோன்றும் களை செடிகளை அழித்து விடுதல், நிலத்திற்கு அருகில் உள்ள பூச்சிகள் தங்கும் களைகளை அழித்து விடுதல் பூச்சிகளின் பெருக்கத்தை குறைக்கும். பூசா சவானி என்ற வெண்டை வகையில் நோய் மிகுதியாக தோன்றுவதில்லை, அதனால் இந்த பூசா சவானியை நாம் பயன்படுத்தலாம். அடுத்து மோனோ குரோட்டோபாஸ் 0.1% பூச்சி கொல்லியை விதைத்த 25, 35, 45 நாட்களில் தெளித்து நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்கலாம். அடுத்து செர்கோஸ்போரா இலைப்புள்ளி, இதன் அறிகுறிகள்: இந்தியாவில் செர்கோஸ்போராவின் 2 வகைகள் இலைப்புள்ளிகள் உருவாகுகின்றனர். முதலில் செர்கோஸ்போரா மலாயன்சிஸ், இது பழுப்பு நிறத்தில் ஒழுங்கற்ற புள்ளிகளுடன் இருக்கும். இரண்டாவது செர்கோஸ்போரா அபில்மோசிஸ், இதில் கரும் புகை பூசானத்துடன் நீலவா புள்ளிகள் காணப்படும், இலை உதிர்ச்சியை செய்யும். ஈரப்பதம் உள்ள பருவங்களில் பொதுவாக தோன்றும். இதன் வழிமுறைகள்: மான்கோசிப் 0.25% தெளிக்க வேண்டும். அடுத்த காய் முட்டைக்கோஸ், இதில் வரும் முக்கியமான நோய் கிளப் ரூட், அதாவது வேர் முடிச்சு நோய். இதன் அறிகுறிகள்: குட்டை வளர்ச்சி மற்றும் செடிகள் இலைகள் மஞ்சளாதல் மற்றும் வெயில் காலங்களில் வாடும். வேர்கள் வேர் முடிச்சு காணப்படும். மண்ணில் கார அதாவது pH அமிலத்தன்மை 7க்கும் குறைவாகும் போது இந்த நோய் தோன்றும். வழிமுறைகள்: மெத்தில் புரோமைடு 10 மீட்டர் ஸ்கொயருக்கு 1 கிலோ என்ற அளவில் மண் புகையூட்ட செய்ய வேண்டும். அடுத்து ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து சுண்ணாம்பு 2.5 டன் 1 ஹெக்டர் என்ற அளவில் மண்ணில் நனையுமாறு இட வேண்டும். கோடை பருவத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் நோய்கள் அதிகமாக தாக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே நோய் அறிகுறிகளை முன்கூட்டியே அறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். விவசாயிகள் சீரான சாகுபடி முறைகளை பின்பற்றி தரமான விதைகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துவதில் நல்ல தரமான விளைச்சலை பெற முடியும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள விவசாய உதவி மையங்களை அணுகலாம்.

இதுவரை கோடைக்காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனீஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: 아니! 마두라이! 반말아이!
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணியோடு. இன்றைக்கு வளம் வரக்கூடிய பாட வேணுமா நிகழ்ச்சி திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்பமாகத்தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. 8-2 இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா. 0-4-5-2 என்ற மதுரையின் முனிப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை கேட்டு காற்றலையில் மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் 6:45 மாநிலச் செய்திகள்.
3: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500+ மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடுள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள், விநியோக அமைப்பில்

0: ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பது

0: இதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஏப்பா கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
6: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
7: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: நேரம் 6:55.
9: வணக்கம் நேர்களே, மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்க இருப்பது பூந்தளிர்.
10: என் பேரு டியான்ஷிகா, நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் ஒரு

0: எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, ஜாதிகளே இல்லையடி பாப்பா, உள் தாய்ச்சி உயர்த்தி சொல்லும் பாவம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்.
1: என்ன கதை சொல்ல போறீங்க?
0: புரியுது, அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும்.
1: ஓ, அம்மா சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்ற மாதிரி கதை. ஓகே, நீங்க அம்மா பேச்சு கேப்பீங்களா?
0: கேப்பேன்.
1: அம்மா பேச்சு கேட்டா நீ குட் கேர்ள் தான். சரி, கதை சொல்லுங்க.
0: ஒரு கூடுல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அந்த கூடுல ரெண்டு குருவி குஞ்சு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, நாங்க கடைக்கு போறோம், வீட்டிலே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு குருவி சொல்லுது, வா நம்ம போய் விளையாடலாம். இன்னொரு குருவி சொல்லு, நான் வரமாட்டேன், எல்லாம் அம்மா திட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த குருவி போயிருச்சு. அந்த போயிட்டு திருப்பியும் பறந்து வந்துருச்சு. இது மாதிரி தான் நம்ம பறந்து வந்துடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருச்சு. கூட்டிட்டு போயிட்டு அது பின்னாடி கழுகு துரத்திக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் கூடுக்குள்ள போயிட்டு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்தாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அது சொல்லுச்சு, சொல்லாம வெளியே போயிட்டோம், தப்பு தான், சாரிமான்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்கணும். தேங்க்யூ.
1: அப்ப அந்த வெளியில போவேணான்னு சொல்ற அந்த குருவி குட் கேர்ள் தானே நீங்க?
0: ஆமா.
1: தேங்க்யூ. இன்னைக்கு பூந்தளிரில் ரொம்ப அருமையாக அந்த குட்டி பாப்பா பேசினாங்க. டியான்ஷிகாக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து
3: இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்
2: முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
4: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஆண்டு ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்டப்படிப்புகள், மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக BTech ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. BTech பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. BTech ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள வணிகக் கல்லூரி புட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் இருக்கின்றது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங்

0: டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசுசார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் யுஜி அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜூன் 14 தேதியாகும். அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031. மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நாம் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புதிய கோணத்தோட பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புதிய பார்வை தெளிவான முடிவுகளை தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்வது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தரும் முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகிபோக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் பணிக்கு 10 இடங்களும், டெக்னிக்கல் அசோசியேட் பணிக்கு 4 இடங்களும், ப்ராஜெக்ட் அட்மின் அசிஸ்டன்ட் பணிக்கு 3 இடங்களும், இன்ஜினியரிங் அசோசியேட் பணிக்கு 1 என ஒட்டுமொத்தமாக 19 இடங்கள் நிரப்புவதற்காக, காலி இடங்கள் நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா பி இல்லைனா பிடெக் முடிச்சிருக்கணும். வயது வரம்பாக 18 வயதிலிருந்து 50 வயது நிரம்பியவர்கள் இந்த காலியிடங்களுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கடைசி நாளாக, அதாவது உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 25 தேதிக்குள், அதாவது 25/6/2026 உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சென்று சேர்ந்திருக்கணும். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா niot.res.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: நேர்களை இனி நாம் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில்

0: இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும், அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்குத்துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை

0: எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொஹி பூக்கள் நிகழ்ச்சியில் நேரம் 7:25 கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
5: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
6: அன்பர்களே, இன்று ஏகாதசி. சென்னை ஒட்டேரி செல்லப்பிள்ளைய ராயப்பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை அயன்புரம் கொன்னூர் நெடுஞ்சாலையில் ஒட்டேரி பகுதியில் ஃப்ரிக்லின் ரோடு பேருந்து நிறுத்தத்தின் அருகே இந்த கோவில் உள்ளது. ஒட்டேரியின் பழைய பெயர் திருநாராயணபுரம். பெருமாள் எழுந்தருளியிருப்பதால் இப்பெயர் பெற்றிருந்தது. பிரம்மாவின் நடுத்தலையை கொய்த ஈசன் கையில் கபாலம் ஒட்டி கொண்டது. அவரை பசி வாட்டியது. இவ்வழியே ஈஸ்வரன் வர திருமால் அவருக்கு காட்சி தந்தார். ஈசனிடம், உங்களில் பாதியான தேவியை அன்னமிடச் சொல்லுங்கள். அவள் அன்னமிடும்போது கையில் உள்ள பிரம்ம கமாலத்தை தூக்கி எறியுங்கள். அதன் பின் அது சுமூகமாகிவிடும் என்றார். அதன்படி தேவி சிவபெருமானுக்கு அன்னமிட முதல் இரு கவளங்களை ஓடு விழுங்கியது. மூன்றாவது கவளம் இடும்பொழுது சிவபெருமான் மண்டை ஓட்டை எரிந்திட ஓடு பூமியில் புதைந்தது. ஈசன் ஓட்டினை எரிந்த இடம் ஓடு எரி என்றாகி தற்போது ஒட்டேரி என பெயர் பெற்றது. இந்த பகுதியில் களிமண் அதிகம். தற்போது செங்கல் ஓடு செய்யும் இடமாகியது. அதனால் சூளை என ஒரு பகுதிக்கும் பெயராகியது. இன்றும் ஒட்டேரி பகுதிக்கு செல்லும்போது வெப்பம் குறைவாகவும் சூளை பகுதிக்கு செல்லும்போது வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். சிவபெருமான் பசி நீங்க உதவிய திருமாலுக்கு பக்தர்கள் எழுப்பிய கோவில்தான் இந்த கோவில். காலப்போக்கில் இந்த கோவில் நலிந்தது.

சந்தியப்பர் என்னும் பக்தர் வருடத்திற்கு ஒரு முறை மேல்கோட்டை தலத்திற்கு சென்று செல்வ நாராயணராகிய பெருமாளை சேவித்து வருவார். அங்கு நடைபெறும் வைரமுடி சேவையை தரிசிக்க தவறுவதில்லை. இவரே வைரமுடியை தன் கைங்கரியமாக செய்ய விரும்பினார். ஆனால் கோவில் நிர்வாகம் ஏற்கவில்லை. அதனால் ஏக்கத்தோடு தூங்கிய அவர் கனவில் பெருமாள் தோன்றி, உன் ஊரே திருநாராயணபுரம் தானே, இங்கேயே நான் இருக்கிறேனே என்றார். விழித்தெழுந்த அவர் இந்த கோவிலுக்கு வந்து நலிந்து கிடந்த ஆலயத்தை திருப்பணி செய்ய தொடங்கினார். திருப்பணி நிறைவு செய்து செல்லப்பிள்ளை ராயர் என்னும்

0: இப்போலவே வைரமுடி சேவையினையும் இங்கு தொடங்கினார். ஸ்ரீ ராமானுஜரை போற்றும் விதமாக அவருக்கும் இங்கு சன்னதி உள்ளது. கோவில் முகப்பை கடந்து கொடிமரம் கருடாழ்வாரை தரிசிக்கிறோம். கருவறையில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டபத்துடன் திவ்ய மங்கள ஸ்வரூபியாகிய செல்லப்பிள்ளையாரை பெருமாளாக காட்சி தருகிறோம். பக்தர்கள் இவருக்கு விதவிதமாக அலங்காரங்கள் செய்து ஆராதிக்கிறார்கள். மூலவரின் திருவடியில் மேல்கோட்டை பெருமாள் திருவடியிலே பீபி நாச்சியார் இருப்பது போல இங்கு திருவடி நாச்சியார் உள்ளார். இவரை தரிசித்தால் சகல செல்வங்களும் சேரும். உற்சவர் தேவியரோடு சம்பத்ராய உள்ளார். தும்பிக்கை ஆழ்வார், சக்கரத்தாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், ஹயக்ரீவர், ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளன. பெரிய ஆஞ்சநேயர் சுதை சிற்பமாக உள்ளது. தாயார் எதுகுரி நாச்சியார் தனி சன்னதியிலே அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை தருகிறார். தாலி பாக்கியமும் தாயாகும் பேரும் அருள்பவள் இவள். இங்கு பரமபத வாயில் தனியாக இல்லை. சூளை அங்காளம்மனை தரிசிப்பதே பிறகே இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. ஒவ்வொரு தமிழ் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் இங்கு நடைபெறும். சித்திரை திருவாதையில் ராமானுஜ ஜெயந்தி, ஆடிப்பூரம், புரட்டாசி சனிக்கிழமைகள், மாசி மக பெருந்திருவிழா, ஏகாதசி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். வீண் செலவுகள், வியாபார மந்தம் போன்றவை இங்கு வழிபட்டால் நற்பலன் கிடைக்குமா? நம் தோஷங்கள் அனைத்தையும் போக்கிடும் ஒட்டேரி செல்லப்பிள்ளை ராய பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 7:31. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 MHz.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர் புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்போ நாம் செய்தி தொழில்கள் கேட்கலாம் வாங்க. நுண்ணீர் பாசனத்திற்கு இலக்கு நிர்ணயம். தோட்டக்கலை சார்பில் மதுரை மாவட்டத்தில் 1000 ஹெக்டேரில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக துணை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் கூறியுள்ள செய்தியானது, பல்லாண்டு பயிர்களான மா, கொய்யா, எலுமிச்சை, தென்னை, முருங்கை மற்றும் காய்கறி பயிர்களில் சொட்டு நீர் தெளிப்பு நீர்ப்பாசன முறைகளை விரிவுபடுத்தலாம். தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் இதன் மூலம் 40-60% வரை தண்ணீர் சேமிக்கப்படும் என்று துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி துளியானது, மாவட்டத்தில் அதாவது மதுரை மாவட்டத்தில் 30,000 பறவைகள் கணக்கெடுப்பு, வனத்துறை தகவல். மதுரை வனக்கோட்டம் சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி 2 கட்டமாக நடந்தது. அதன்படி டிசம்பர் மாதம் 27 மற்றும் 28 தேதிகளில் ஈர நிலங்களில் ஒரு கணக்கெடுப்பும், சாதாரண வன நிலப்பரப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் 13 மற்றும் 14 தேதிகளில் நடந்த கணக்கெடுப்பின்படி மதுரை மாவட்டத்தில் 30,000 பறவைகள் இருப்பதாக கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது. வனத்துறையின் தகவலாக செய்தி துளி கேட்டீர்கள். அடுத்ததாக, சமயநல்லூர் பகுதியில் இன்று மின்தடை. சமயநல்லூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சமயநல்லூர், தேனூர், கட்டப்புள்ளி நகர், தோடநேரி, சத்தியமூர்த்தி நகர், வைரவனத்தம், தனிச்சியம், நகரி, திருவாலயநல்லூர், அதலை, பொதும்பு, கோவில் பாப்பாக்குடி, பறவை மார்க்கெட், பறவை மெயின் ரோடு, விஸ்தாரா அப்பார்ட்மெண்ட், மங்கையர்கரசி கல்லூரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என தகவல் தெரிவித்துள்ளது. நேர்களை இதுவரை பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர் புகழ் நிகழ்ச்சி

மாளிகை நிகழ்ச்சி இன்றைக்கு என்ன தலைப்புல வளம் வர காத்துட்ருக்கு? கவனம் அப்படின்றது எல்லாருக்கும் தேவையான விஷயம். அதை சார்ந்து தாங்க இன்றைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. 11:02 கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். இன்னொரு முறை தலைப்பு சொல்லிடலாம், கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். சொல்ல வரலாம், 25:30 அறிமுக நேயர்களும் 25:30 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு நிகழ்ச்சியில் நேயர்களை வரவேற்கவும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தவும் காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகி போகிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகி போகிற நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு செய்திகள், அதனை தொடர்ந்து நம்ம அற்புதங்களான அவர் ஆலய பற்றியான விஷயங்கள் கேட்டோம். அதனை தொடர்ந்து நம்ம செய்தி தொழில்கள் கேட்டோம். கூடவே திரை இசை பாடல்களோடு மீண்டும் கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகி போகிற நிகழ்ச்சி நாளை காலை 7 மணிக்கு. நன்றி நேர்களே.

0: வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா? 0452 என்ற மதுரை முன்னிப்பதோடு 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். இப்பொழுது கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரோமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரையை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எட்டத்திற்கும் இசைவானில் இன்னிசை சாரலாய் நம்ம நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காகத்தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. நேயர்களே 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு நிகழ்ச்சிக்குள் இணையலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்க நேயர் வருக வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: தக்லை படத்திலிருந்து சிங்குச்சா சிங்குச்சா என்ற பாடல்.
0: நன்றிங்க ஐயா, என்னை பெல்வனதற்கு
1: நன்றி.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: பாட்டவேனமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இன்றைக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்பமாக தான் வளம் வந்துட்டே இருக்கு. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேர்வர் வணக்கம்.

0: இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்வது.
0: வணக்கம் சொல்வது திருவில்லிபுத்தூர் மம்சாபுரம் மீனா.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: இட்லி கடை படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு கொடுத்துருங்கம்மா.
1: நன்றிம்மா. என்ன இப்ப
0: நன்றிம்மா.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz 11:02 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைக்கு என்ன தலைப்புல வலம் வர காத்துட்டு இருக்கு? ஒரு செயலை நாம செய்யும் பொழுது கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனம் இல்லாம நாம செய்யற செயல் என்னாகும் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல அது சரியாக அமைஞ்சாலும் பல நேரங்கள்ல அது நமக்கு பெரும் சிக்கலை தானே கொடுக்கும். அப்ப கவனிக்க வேண்டிய கவனத்தை கவனிக்க தானே செய்யணும். என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கீங்களா? ஆமாங்க, இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் அப்படின்ற தலைப்பில் தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை சொல்ல வரலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இன்றைக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுடைய விருப்பமாக தான் பாட்டு வேணுமா வந்துட்டு இருக்கு. 2 எண்களிலும் நம்மளுடைய விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் வலம் வரலாம். வலம் வந்து உங்களுடைய பாடலை, புதிய பாடலை காற்றலையில் கேட்கலாம். அந்த வகையில இப்ப இணைப்பில் காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் சொல்றது?
5: கோகுல் பிரசாத்.
4: சொல்லுங்க கோகுல் பிரசாத், என்ன பாட்டு கேட்கலாம்? பைரவால இருந்து பாடல் கேட்கலாமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் காற்றலையில் இதோ பாடல்.

0: தேன்மதுரமாய் இன்னிசை சாரலாய் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர்வர்க்கு வணக்கம்.
1: நலமா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மல்லிகா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பண்பலை பாட்டு. நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்திருக்கு உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும். இதோ காற்றலையில்

0: 8:24 இணைய காத்திருக்கும் நேயர் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்யலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஒரே ஒரு விருதுக்கா, உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடும் வெற்றி நிச்சயம்.
0: சரி, வெற்றி நிச்சயத்தோட என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
1: ஒரு புது பாட்டு சொல்லிருக்கேன், எனக்கு அது தெரியல, நீங்க போட்டு விட்டுருங்க.
0: சரி, பண்பலை பாடல் போட்டுருவோமா?
1: சரிங்க.
0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்களே, இன்றைய பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமா?

தான் வளம் வந்துட்டே இருக்கு. நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம், அதாவது விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு இன்றைய பாட்ட வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. சரி, அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு பாடல் கேட்கலாம். பண்பலை தரும் பாடல் இதோ உங்களுக்காக. 8:30

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

நேயர்களே, இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் அப்படின்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் என்னாகும் சொல்ல வரலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும், 0452 மதுரையின் முன்னிணைப்போடு. இன்றைய பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக தான் வளம் வந்துட்டே இருக்குது.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: பாட்ட வேணுமா நிகழ்ச்சியில் இழந்திருக்கும் நேரம் 8:41. இன்றைக்கு திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேயர்களினுடைய விருப்பமாக தான் வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த வகையில இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் பேசுறீங்க சார்?
7: பழனிசாமி சிவகாசியில இருந்து பேசுறேன்.
6: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
7: எனக்கு அண்ணாத்தா படத்துல இருந்து அண்ணாத்தா அதிரடி சார் அப்படிங்கிற பாட்டு போடுங்க.
6: நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்

ரெடி ரெடி சர வெடி திருவெங்கு வீச அண்ணத்தை அண்ணத்தை வர்றேன் நடையில்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோயில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சிலை வடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துக்கிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக அந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு. எல்லோரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரே அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலை

0: சொன்னார். இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை. கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம்தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, இவன் இந்த சாமி சிலையை நீ திருடிட்டு போகாமல் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களை நேரம் 8:55 இணைந்திருக்கிறார்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு.

இதுவரை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த, கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளை காலை 8:02.

0: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். ரைட் எம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. துள்ளலான, அதாவது நம்ம ஆட்டம் போட வைக்கக்கூடிய மாதிரி ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ் கூடவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனோட காத்துக்கிட்டே இருக்கு காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் கேட்க போகிறோம். என் விருப்பமாக என்ன வள வர காத்துட்டே இருக்கு, காத்துட்டே இருங்க. அதனை தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 11:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவன கவனம் கவனித்தால் என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்திரே இருக்கு. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் கார்த்திகை தீபன் அவர்கள்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரோமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதிக் கூட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் வித்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில இன்னைக்கு மத்திய அரசின் திட்டங்கள், அதுக்கப்புறம் அண்மை நிகழ்வுகள்ல சில தகவல்களோட திரை இசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே நானே நானே.

0: 22 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் காலை 9:10. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில எதை பத்தி கேட்க போறோம் அப்படின்னா, அறிவியல் உலகத்துல பெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போகும் தேசிய குவாண்டம் இயக்கம் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில கேட்க போறோம். குவாண்டம் தொழில்நுட்பத்தில் இந்திய நாட்டை உலக அளவில் முன்னிலைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம் தான் இந்த தேசிய குவாண்டம் இயக்கம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாடலுக்கு அப்புறம் கேட்கலாம்.

நேரம் காலை 9:16. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேசிய குவாண்டம் இயக்கம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்மோட இந்திய அரசு 2023 தேசிய குவாண்டம் இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக சுமார் 6,000 கோடி ரூபாய்க்கு மேலேயும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆராய்ச்சி அப்புறம் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விரிவுபடுத்தி குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஒரு புதுமையான சூழலை கொண்டு வரணும். குவாண்டம் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தணும். குவாண்டம் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாடுகள் வளர்ச்சியில இந்தியாவை முன்னணி நாடுகள் வரிசையில ஒன்றாக மாற்றணும். இதை நோக்கமாக கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுது. இந்தியா இந்த திட்டத்தின் மூலமாக 4 முக்கியமான துறைகள்ல கவனம் செலுத்துது. அது என்னென்ன துறைகள் அப்படிங்கறத ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நிலையத்தில் நேரம் காலை 9:26. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேசிய குவாண்டம் இயக்கம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்திய தேசிய குவாண்டம் இயக்கம் மூலமாக சில துறைகளில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த துறைகளை உலகத்தரம் பெற வைக்கிறத நோக்கமாக கொண்டுதான் செயல்படுது இந்த திட்டம். எந்தெந்த துறைகள் அப்படின்னா, முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதிவேகமான கணக்கீடுகளை செய்யக்கூடிய கணினிகளை உருவாக்குறது. இரண்டாவதாக குவாண்டம் கம்யூனிகேஷன், யாருமே திருட முடியாத, ஹேக் செய்ய முடியாத பாதுகாப்பான தகவல் பரிமாற்றத்தை உருவாக்குறது. அடுத்ததா குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜி, மிக துல்லியமான நுட்பமான அளவீட்டு கருவிகளை தயாரிக்கிறது. கடைசியா குவாண்டம் மெட்டீரியல்ஸ், நவீன புதிய தொழில்நுட்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இந்த 4 துறைகளில் தான் இந்தியா கவனம் செலுத்துது இந்த திட்டத்தின் மூலமாக.

0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: நிலையத்தில் நேரம் காலை 9:36. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேசிய குவாண்டம் இயக்கம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்தியா இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க, இதற்கான ஆய்வு மையங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். குவாண்டம் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற விஞ்ஞானிகள், நாட்டோட முன்னணி கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள், முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்னு நிறைய பேர் இந்த திட்டத்திற்காக தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள்லையும் அதிநவீன ஆய்வுக்கூடங்கள்லையும் இதற்கான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா மருத்துவம், பாதுகாப்பு, விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் இணைய பாதுகாப்புன்னு பல துறைகளில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் இருக்கும். எதிர்கால டிஜிட்டல் இந்தியாவிற்கு இந்த திட்டம் ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

நேயர்களை நினைவூட்டுகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். இந்த தலைப்போட தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. நேயர்களே, உங்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். 25:30 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதைத் தொடர்ந்து நண்பகல் 12 சிநேகிதியின் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. தோழிகளுடைய விருப்ப பாடல்கள் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிலையத்தில் நேரம் காலை 9:48. ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மகாராஷ்டிரா மாநிலத்தோட மும்பையில இந்தியாவிலேயே முதல் முறையா இசை சாலை அமைச்சிருக்காங்க. சாலையில குறிப்பிட்ட இடைவெளிகள்ல சிறிய பள்ளங்கள் அல்லது கோடுகள் செதுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு பேரு. வாகனங்கள் இந்த தடங்கள் மீது ஏறி செல்லும் போது டயர்களுக்கும் பள்ளங்களுக்கும் இடையே உள்ள உராய்வால இந்த இசை உருவாகுது. இந்த சாலையில செல்லும் போது AR ரஹ்மான் இசையமைத்த புகழ்பெற்ற ஜெய்ஹோ பாடலோட இசை கேட்கக்கூடிய வகையில இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு.

நேரம் 9:54. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்தியாவிலேயே மாநில நுண்ணுயிரை அறிவித்த முதல் மாநிலம் கேரளா. இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநிலம் அதுக்கான மாநில நுண்ணுயிரியை ஸ்டேட் மைக்ரோபா அறிவிச்சிருக்காங்க. அது என்ன நுண்ணுயிரி அப்படின்னா பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிறது தான் அந்த நுண்ணுயிரி. நுண்ணுயிரிகளோட முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல அதோட பங்கு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க.

தெரியாது வாங்க ஊர் என்ன தெரியாது நீ யாருன்னே தெரியாது பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

வான் பேர் என்ன தெரியாது, வான் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளையே இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நிறைவடைகிறது டிரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இனி அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 இருக்கு விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னதாக 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

தித்திக்கும் தேன் மதுரமாய் இன்னிசை சாரலால் நம்ம இன்னிசை மழையில் நனைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருப்பகானங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக வலம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைக்கு என் விருப்பமாக நாம் என்ன கேட்க போகிறோம்? இது என்னுடைய விருப்பம் அப்படின்றத காட்டிலும் நம்ம எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். அது என்னவா இருக்கும்? நம்ம எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு விஷயம், பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பிடித்த ஒரு பொருள் இல்லை ஒரு உயிரினம் அப்படி கூட சொல்லலாம். என்னப்பா அப்படியே ட்விஸ்ட் வச்சுட்டே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, ரொம்ப நேரம் ட்விஸ்ட்லாம் இல்லை. இன்றைக்கி நிகழ்ச்சியில் என் விருப்பமான நிகழ்ச்சியில் இன்றைக்கு பச்சை கிழியை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கங்களுடன் அம்பிகா.

நேர்களே, விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் என் விருப்பமாக பச்சைக்கிழி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பச்சைக்கிழி அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய நினைவில் வருது அந்த பச்சை வர்ணமான நிறம். அதனை தொடர்ந்து அதனுடைய மூக்கு, அழகான சிவப்பு நிறத்தில் ஒரு மூக்கு, அப்புறம் தத்தி தத்தி நடக்கக்கூடிய நடை, அப்புறம் அதனுடைய விரல்கள் அழகாக முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு விரல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதுன்னு இப்படி ஒட்டுமொத்தமாக அதனுடைய உருவம் நம்மளுடைய கண்ணலை நேரம் படமாக திரையாக ஓடியிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ள இது என்னென்ன மாதிரியான விடயங்களை நமக்கு உருவாக்குது, அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளவுதான் ஒரு கவலையோட ஒரு சந்தோஷத்தோடு இருந்தாலுமே இரண்டு மனநிலையிலும் ஒரு நிறைவை தரக்கூடிய கிழியாக நமக்கு பச்சை கிழி இருக்குது. இதை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பீங்கள. சரி, தொடர்ந்து பேசுவோம் என் விருப்பமாக பச்சை கிழி பற்றி. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் ஒரு பாடல். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பச்சைக்கிழி பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். என் விருப்பமாக, இது என் விருப்பம் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும் இல்லையா? அந்த அழகான ரம்யமான தோற்றத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் கவலைகள், ஆயிரம் சோகங்கள் இருந்தாலும் அது சடார்னு கலைந்து போகக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படும் அதீத ஒரு மகிழ்ச்சி நேரத்தில் அது பார்க்கும்பொழுதும், சரி எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது தானே, அப்போ கொஞ்சம் நாம் நிதானப்படலாம் அப்படின்ற ஒரு நிதான தன்மையே நமக்கு அதுங்க தோற்றம் வந்து தரும். அதை காட்டிலும் அந்த அழகான அந்த மூக்கால் அது பழங்களை தேடி தேடி சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? கொத்தி கொத்தி அழகாக சாப்பிடக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கும்போது என்ன தோணும்? தொடர்ந்து பேசுவோம் என் விருப்பமாக விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 10:22. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. அந்த வகையில் இன்றைக்கு என்ன தலைப்பில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு? கவனம் அப்படின்றது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத தாண்டிலும் நமக்கு எல்லாருக்கும், நம்ம மனிதர்களாக ஒரு உயிரினமாக பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான் இந்த கவனம். இந்த கவனத்தை நாம் கவனிக்காமல் இருந்தா சரி, நாம் கவனிக்காத கவனமே கவனிச்சா என்னப்பா குழப்பறீங்க அப்படின்லாம் இல்லை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை, கவனம் கவனித்தால்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வரலாம் நேயர்கள் அனைவரும். தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை பரிமாறலாம். 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு வரலாம். கண்ணாடி மாளிகையின் கதவுகள் திறக்கும் நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் பச்சைக்கிழியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பழங்களை கொத்தி சாப்பிட்றக்கூடிய நேரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது அழகாக லாவகமாக சாப்பிடக்கூடிய நேரம். இந்த லாவகமாக சாப்பிட்றத பார்க்கும் பொழுது நம்மளோட மனசுக்குள்ள நம்மக்கிட்ட நம்மளுடைய உறவுகளாகட்டும், நம்மளுடைய நண்பர்களாகட்டும், நிறைய பேர் அது சூசகமாக பேசுவாங்க. மனதிற்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. இப்படி இருக்கிறவங்களுடைய இந்த கிழியானது எப்படி பழத்தை தேடி தேடி உண்ணுமோ அதுபோல் நம்மக்கிட்ட பழகக்கூடிய உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், நாமும் அவர்களை தேடி அலசி ஆராய்ந்து பழகக்கூடிய பழக்கத்தை இந்த கிழி நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே? தொடர்ந்து பேசுவோம் நேர்களே.

நேர்களே, இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக பச்சைக்கிழி பற்றி தான் நாம் பேசணும். ஆக மொத்தத்தில் இயற்கை நமக்கு படைத்துள்ள அத்தனை விடயங்களுமே மனிதர்களாகிய நமக்கு எண்ணிலடங்கா விந்தைகளை சொல்லித்தரத்தானே செய்யும் என்று சொல்லி விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக பச்சைக்கிழி பற்றி வளம் வந்தது. கூடவே திரை இசை பாடல்களோடும் நிகழ்ச்சியை பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நம்பிகா.

100.9 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 1990 ஆம் ஆண்டு வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்களை நினைவூட்டுகிறோம். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை சொல்ல வாங்க. 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சிக்கு வரலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிலையத்தில் நேரம் காலை 10:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்.

கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எட்டத்தைக்கும் இசைவானில் இன்னிசை சாரலை நம்மை இன்னிசை மழையில் நனைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளமரக்கூடிய நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. நமக்கு நாமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருப்பதான் நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு தொலைபேசி வழி நேரடி கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக நாம் கவனம் அப்படின்றது எந்த வகையில் தலையாய முக்கியமான விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கவனத்தை கவனிக்கலை, அதே சமயம் அந்த கவனம் நம்ம கவனிச்சா? இன்றைய தலைப்பு இப்படித்தாங்க இருக்குது. கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல வரலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நேயர்களில் கருத்துக்களை வரவேற்கவரும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தவும் காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.

0: நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வெற்றி அடைய முடியல. அது ஏன் காரணம்னா,
1: ஒரு தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த முயற்சியை கைவிட்டு கூடாது.
2: அந்த வாய்ப்பை வந்து சரியா முறையா யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் புத்திசாலி.
1: அவன் நம்பிக்கை என்பது ஏழை.

அவனுடைய சமூக அக்கறைகள் எல்லாம் என்ன அந்த பணியே வீண்டாயா.

நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள், பல்வேறு நிபுணர்களினுடைய அறிவுரைகள், அவனுடைய ஆலோசனைகள் அப்படின்ற விஷயத்திலையும் சில நேரங்களில் நம்மளுடையும் சிந்திக்க வைக்கணும். நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு விரிந்திருக்கின்றது, நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அதனுடைய சிந்தனை வளமானதா ஆழமானதா இல்லை நிறைவானதா இல்லை குறைவானதான்ற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி நம்ம கவனமாக பார்க்க போகிறோம் கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஒரு வாசம் சொல்லுவாங்க, காஷியஸ் அப்படின்ட்டு. நம்ம வழக்கத்தில் சொல்லணும் அப்படின்னா அட்டென்ஷன் அப்படின்வாங்க. சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா கவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களை பார்த்தோம்னா கவனமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க, கவனமாக வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவனம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது? இது இயற்கையாகவே வரக்கூடிய ஒன்றா இல்லை நாம் வளர்த்துக்கொள்வதா அப்படின்னு கேட்டால், இது பண்புகளில் ஒன்றா அப்படின்னா பண்புகளில் இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சாலையில் கவனம், வாழ்க்கையில் கவனம், வழியில் கவனம், படிப்பில் கவனம், பருவத்தில் கவனம், இந்த மாதிரி நிறையா கவனம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் சில நேரங்களில் அந்த கவனத்தை நம்ம கவனிக்காமல் போகிறது ஏன்? அந்த கவனம் எங்கே கவனச்சிதறலாக மாறுது, எங்கே கவனக்குறைவாக மாறுது? இந்த கவனம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பல்வேறு கவனமான விஷயங்கள் இன்றைக்கி கவனமாக கவனிச்சிருப்பீங்கன்ற நேர்களாக இவங்களை நான் நம்புகின்றேன் இல்லையா. அதனால் இன்னையும் நம்ம கிட்டத்தட்ட கவனமிக்க நேயர்கள் கவனமாக சில நேரங்களில் கவனமாக பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக பேசுகிறோமா அப்படின்ற ஒரு விஷயம், சாலையில் இருக்கக்கூடிய கவனத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய கவனத்தையும் சேர்ந்து நம்ம இன்னையுடைய நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா.

0: பார்க்கலாம் நேயர்களுடைய கவனம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது. கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் அப்படின்ற விஷயம், இரண்டு கவனமே நமக்குள்ளே தான் இருக்கின்றது. வருகின்ற நேரடி நம்ம சந்திக்கலாமா? வணக்கம். நேரம் 11:47 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியளம் டாக்டர் எம்மேல உங்களுக்கு
0: சொல்லுங்க. எழுதுடைய
1: நில் கவனி செல்லுங்க இருக்காங்க. அந்த கவனம் தாங்க நமக்கு முக்கியம்.
0: சரி,
1: என்ன பாத்தீங்கன்னா உலகத்துல 100 போய் பின்னாடி 101, 108 வந்து நம்மளை கவனிச்சு போகுது.
0: கவனிச்சல தூக்கிட்டு போகுது.
1: இளைய
0: சமுதாயம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது வருது இல்லையா? நன்றி இளங்கோனைய. நன்றி. இளைய சமுதாயம் கவனமாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க ஒத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சில நேரங்களில் அவங்க கவனமாக இல்லைன்றத சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது. வருகிற அடுத்த நேரை சந்தித்து விடலாம். வணக்கம். கண்ணாடி மணிகள். வணக்கம். மணி 11:52 வினாடி.
2: இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றேன். வார்த்தையிலும் கவனம் வேணும் சார். அதோட முடிச்சுக்கிறேன். நன்றி சார்.
0: என்ன வார்த்தையில பேசுறத வார்த்தை என்ன வார்த்தையில கவனம் வேணும்?
2: அதாவது யாரையும் எதுவும் சொல்லும் போது வைக்கும் போது.
0: ஏன் சொல்றீங்க? என்ன எதுக்கு சொல்றீங்க? அவர் நல்லா தான் நினைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவர் போய்
2: யாரையாவது நம்ம ஒரு வேலை வாங்குறோம் ஆபீஸ்ல இல்ல, அவங்க கிட்ட கடிச்சு பேசாம
0: கடிச்சு விட்டாங்க. என்னங்க புரியல? ரேபி சிபிஸ் வரப்போகுது மல்லிகா இருமோ. இனிமையா ஒரு விஷயத்த திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அது சொல்லுங்களேன். சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுலாம் வரும்ல. ஆறுமுகம். ஆறுமுகம் நன்றி. ஆறுமுகம் வரக்கூடிய அடுத்த இணையரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்திருக்கீங்க.
3: சாலையில் போறோம் டூ வீலர்ல, கவனிச்சு போயிட்டோம்னா நம்ம பிக்கலாம். நம்ம கவனிக்காம போனோம்னா நம்மளுக்கு கிட்டாங்க.
0: உங்க பேருங்க?
3: அவங்கள அவங்க நம்மள நல்லாவே கவனிச்சுக்குவாங்க.
0: உங்க பேர்? உங்க பேர் ஐயா? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.

0: பாண்டியராஜன்.
1: பாண்டியராஜன் சொல்லுங்க, பாண்டியராஜன் யா யார் கவனம் இல்லாம இருக்கிறாங்க
0: சாலையில டூ வீலர்ல போறோம். நம்ம கவனமா போயிட்டா அடுத்தவங்க கவனம் நம்ம பக்கம் வராது.
1: சரி,
0: நம்ம கவனம் இல்லாம போயிட்டோம்னு வச்சுங்க, அடுத்தவங்க கவனம் பூரா நம்ம பக்கம் வரணும். அப்ப நம்ம கவனம் எல்லாம் மாறி போயிருக்கும். அப்ப நம்மளுக்கு விழுங்க வேண்டிய ஃபைன் கண்டிப்பா விழுந்துடும். அதனால கவனமா போறோம். அதுக்கு மகிழ்ச்சி வந்து வரதான்.
1: சரி, சாலையில் கவனம் இருக்கீங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: சரிங்க, நன்றி. வருகிறோம், அடுத்த நேரம் சந்தித்து விடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: ஐயா, முதலீடு அதை செய்யும் பொழுது கவனம் அப்படிங்கறது ரொம்ப தேவைப்படுது. காரணம், நிறைய பேருக்கு குறுகிய காலகட்டத்துல பணக்காரம் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா நிதி நிறுவனங்கள்ல தேர்ந்தெடுப்பதுல கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத தன்னுடைய முதலுக்கே மோசம் ஆகிற மாதிரி நிறைய பேர் அந்த காசு அப்படிங்கறத இழந்துட்டு அது ஒரு படிப்பினையா போய் அதன் பிறகு பட்டு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க.
1: இப்ப சொல்றாங்க இல்லையா, அபாய சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா?
2: ஆமா. அப்போ நான் ஒரு காசை முதலீடு பண்றேன் அப்படின்னா எப்போ முதலீடு பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணும், உகந்த அந்த நிதி நிறுவனம் தானா, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, எந்த துறை இப்போ சிறப்பாக இருக்கு அப்படிங்கறத நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பேசி புரிஞ்சு அதன் பிறகு கவனமா நம்ம அந்த முதலீடு அப்படிங்கறத செஞ்சோம்னா வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் இல்லையா?
1: சில நேரங்கள்ல அதுல வந்து ஒரு லாபமும் கிட்டுதல், அதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா?
2: உண்மையானையா, நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு நிகர லாபம் அப்படிங்கறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: கவனம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள்ல பங்குதாரராக இருக்கிறப்ப, பங்கு செய்யறப்ப நிதி அபாயங்களுக்கு உட்பட்டது தெரிஞ்சு நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா? வணக்கம்.
3: வணக்கம் கார்த்திகே தீபன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நலமா இருக்கேன்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். சார், இப்போ கவனமா இருக்கணும் இல்லைங்களா? எல்லாருமே சேவிங்ஸ் அப்படி இப்படி அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நான் சொல்றது வந்துட்டு உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கணும், அதுல நம்ம கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்னாக்க, கரெக்டா சாப்பிடணும். 8:30 முன்னாடி நம்ம சாப்பாடை கழிச்சிடணும். பிரேக்ஃபாஸ்ட் அதை யாரும் ஸ்கிப் பண்றாங்களோ அவங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்புறம் வந்துட்டு உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல உட்கார்ந்தே வேலை பாக்குறாங்க எல்லாருமே. எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அது நிறைய எடுக்கிறாங்க. அதை மேக்சிமம் 99% அவாய்ட் பண்ணணும்.
1: எல்லாருமே கடைக்கு போய் கேக்குறது வறுத்த அரிசி.
3: ஆமா, பாலிஷ்டு ரைஸ் தான்.
1: உலகத்திலேயே அரிசியை வறுத்துச்சு அப்புறம் நம்மளாத்தான் இருப்போம். ஆனா அது அரிசி இல்லைன்றது யாருக்கு தெரியும்?
3: எதுக்கு இதை சொல்லணும் சார், நான் வந்துட்டு எனக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். 43 ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் நான் ஒர்க்
1: பண்ணிருக்கேன்.
3: அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு நான் இப்ப என்ன கடைப்பிடிச்சுக்கன்னா 8:30 முன்னாடி சாப்பிட்டுருவேன் காலையில. எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ நான் காலையில ஃபுல் பண்ணிடுவேன் என்னுடைய சமக்க. அதுல
1: பாத்தீங்கன்னா மத்தியானம்
3: மனசு சந்தோஷமா இருந்தாவே சார், மனசுல வந்துட்டு ஆதங்கம் பிரச்சனைகள் எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது.
1: ஸ்ட்ரெஸ் முக்கியமா சொல்லிருக்கீங்க இல்லையா?
3: ஆமா, எதுவுமே இருக்க கூடாது. நான் வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-15 நைட்ல சாப்பிடவே மாட்டேன் சார். பிசிக்கல் ஒர்க் எவ்வளவு பண்ணாலும் சரி, எனக்கு நைட் பசிக்க நான் எடுக்கிற ஒரு கப் மில்க் ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும், அதுவும் பிஃபோர் 7:00 முடிச்சிருவேன்.
1: இது நம்ம சமச்சீர் பத்தின கண்ணாடி மலை மாதிரி போயிட்டு இருக்குது. கவனம் சாப்பாட்டுல இருக்கணும்.
3: ஆமா சார், 8:24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்காங்க. 8 நேரம் வேலை பார்க்கணும்.
1: சரி,
3: 8 நேரம் என்ஜாய் பண்ணணும். 8 நேரம் நிம்மதியா தூங்கணும்.
1: 24 பரவாயில்ல, கரெக்டா புரிச்சுதான் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க.
3: உணவு கட்டுப்பாடு, மனசு சந்தோஷம், நிம்மதி இருக்கிறத வச்சுட்டு வாழ கத்துக்கிறோம்.
1: நன்றிங்க.
3: பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார் எல்லாமே.
1: நன்றி நன்றி நன்றி.
3: ஓகே சார்.
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நடந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நேருடைய கவனம் பற்றிய பார்வை வெவ்வேறு கவனத்தை நோக்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வருகிற கூடிய அடுத்த நபரை சேர்த்து விடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
4: ஈரோடு சூரமட்டி வளர்ந்து இளங்கோ பேசுறேன்.

0: இளங்கோ சொல்லுங்க இளங்கோயா.
1: அதாவதுங்க, நம்ம எங்க வெளியூர் போறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முத நாள் நமக்கு என்னென்ன தேவை, எது மாதிரி இடத்துக்கு போறோம், ஹோட்டல்ல கொடைக்கானலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொட்டார் மப்பிளார் இது மாதிரி குளிர் பிரதேசங்கள்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி பஸ்ல போற சிலத்துக்கு இந்த வாந்தி எல்லாம் வரும் இந்த மலைப்பகுதியினால,
0: சரி,
1: அப்ப ஒரு எலுமிச்சை பழம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த ஊசி நூலு கண்டிப்பா ஒரு ஒரு டப்பால போட்டு சிட்டு வச்சுக்க, ஒரு பட்டன் ஒரு ஊக்கெல்லாம்
0: கொடைக்கானல் போறப்பையா
1: ஏன் கேட்டீங்கன்னா நான் ஒரு தையல்காரங்கனால அதை பத்தி சொல்றேன். எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு பட்டன் பட்டன் இல்லாம ஒரு ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஒரு பட்டன்
0: இல்லைன்னா,
1: அது மாதிரி இடத்துல அதே மாதிரி என்னென்ன தேவைன்னு முதல் நாள் குறிப்பிடுத்துக்கணுங்க ஐயா.
0: இப்ப
1: யார பாக்க போறோம், எதை பாக்க போறோம், அவங்களுக்கு என்னென்ன தேவை, நமக்கு என்னென்ன தேவை, எங்க சாப்பிடலாம், அங்க சாப்பிடக்கூடிய வசதி இருக்குதா,
0: கவனமா இருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பா அதெல்லாம் கவனம் தேவை. ஒருத்தர் ஓசி வண்டி வாங்க,
0: இதை தவிர வாழ்க்கையில முக்கியமான கவனமாக எதை நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: அதாவது வண்டி வாகனத்துல செல்லும் போது கண்டிப்பா கவனம் தேவையா? அதாவது அவங்க வர்றது நம்ம தப்பான்னு பாக்க கூடாது, நாம சரியா போறோமா நாம பாத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும்
0: ஃபாலோ தி ரூல்ஸ் இல்லையா?
1: ஆமா ஆமா, நாம கடைபிடிச்சோம்னு வச்சுக்காங்க, அடுத்தவங்களுக்கு விபத்து ஏற்படுத்த விட நம்மளுக்கு விபத்து இல்லாம நாம தப்பிச்சுக்கலாங்கிறது என்னுடைய கவனமான செயல்.
0: நன்றிங்கய்யா.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: அப்பப்பா, பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 11:21 மடம் ஆகிட்டிருக்கு. கன்னட மொழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் அப்படின்ற விஷயத்தில் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கவனம் வெளியில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், வெளியிலையும் இருக்குது, நமக்குள்ளேயும் அந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கவனிக்காமல் நம்ம விட்ட அந்த கவனமின்மையான செயல் பற்றியும் நம்ம பகிர்ந்துக்கலாம். அது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பணியாக அமையும் இல்லை. வரக்கூடிய நிகரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க, உங்கள் பெயர் மறுமொழி சொல்லுங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் எனக்கு விட்டு விட்டு கேக்குது இல்லையா? டவர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேசுறீங்களா? மறுமுறை கூட இணைப்புல வரீங்களா? சரி, மகிழ்ச்சி. வருகிற அடுத்த நண்பரை சந்திக்கலாம். நேரம் 11:22 மடம். கண்ணாடி மாளிகையில் இருந்திருக்கின்றோம். கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் சொல்லிட்டு வணக்கம். வருகிற அடுத்த நேயர்.
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலைக்கும் அறிவிப்பாளர் எஸ் கார்த்திகை தேவன் அவருக்கும் முற்பகல் வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கம் ஐயா. பெயர் சொல்லுங்க. எழுதணும்ல.
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநாகர் மாவட்டத்திலிருந்து. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கவனிக்கா கவனத்தை கவனிக்கவும் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்க ஐயா.
0: வந்திருக்கிறது யார் பேரை கேட்டா வாரச எல்லாம் சொல்லி பின்கோடை மட்டும் விட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றது? உங்களை பேர் சொல்லுங்க.
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநாகர்
0: மாவட்டம். மறுபடியும் வேண்டாம், விட்டுருங்க. கவனிங்க, எங்க கவனிங்க சொல்லுங்க.
1: தினமும் என்னை கவனி அப்படின்னு ஒரு மின்கலம் கூட பேசுதையா என்னிடம்? ஆமா, தினமும் என்னை கவனி. நம்ம உடம்பை எப்படி கவனிக்கிறோமோ அது மாதிரி நாம் செல்லும் வாகனத்தில் மின்பொருள், எரிபொருள் எல்லாத்தையும் கவனிக்கணும்யா.
0: டிரைவரா இருக்கீங்களா? என்ன, நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
1: வாழ்க்கையில
0: கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை கவனமா இருக்கணும்னா நம்ம எதை கவனத்தில் கொள்ள வேண்டும்?
1: நமது உடல் உறுப்புகளை முதலில் கையால கவனிக்க வேண்டும். நம் கை கால்களில் வலுவு வேண்டும். மன தைரியம் வேண்டும், மனசில் கவனம் வேண்டும். பேசுவதில் நல்ல ஒரு குரல் வளம் வேண்டும். தெளிவாக சிந்தித்து கவனமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய தலைப்பியா.
0: கொடூரமான ஆயுதம் நாக்கு இல்லையா? வார்த்தையில் கவனம் வேணும் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி, நன்றி நண்பரே, நன்றி நண்பரே, நன்றி நண்பரே. வருகிற அடுத்த நேரை சந்தித்து விடலாம். வணக்கம். 11:24 நிமிடம். வருகிற அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: மதுரை பெண்பலின் கண்ணாடி மாளிகையையும் ஆப்பின் மைந்தனையும் வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி
0: சுக்கிரவிங்க.
2: அதாவது இது கவனம் வந்து செல்போன்ல இருக்கு. செல்போன்ல வர்ற குறிஞ்சி இது எல்லாம் உடனே அடுத்தவங்களுக்கு பார்வேர்டு பண்ண கூடாது.
0: சரி,
2: அதனுடைய உண்மை தன்மையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும்.
0: கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். பயங்கர ரைமிங்கா இருக்கு. சைபர் கிரைம் இல்லையா? எதையாவது ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அதை ஓபன் பண்ணிட்டோம்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பரவாயில்ல, முக்கியமான ஒரு அதிகாரத்தை தொடர்றீங்க.
2: நன்றி, நன்றி.
0: சரி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. யார் பேசுறீங்க?
3: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கலுங்க.
0: சொல்லுங்க.
3: நேத்து நைட் அந்த போஸ்ட் பார்த்தேன்.
0: எந்த போஸ்ட்? நானே ரொம்ப லேட்டாக தானே போட்டேன்.
3: ஃபேஸ்புக்கில் போடுறது இப்போ 14 மணி நேரம் ஆயிடுச்சு.
0: அது வேற கணக்கு பண்ணிட்டு
3: அந்த அந்த வாசமே எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருதா? நான் என்ன சொல்ல வரீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியல. ராஜேஷ்குமார் தலைப்பு, நாவல் தலைப்பு மாதிரி இருக்கு எனக்கு.
0: ராஜேஷ்குமார் நேற்று தான் ஐயாட்ட பேசுனேன் நான் உடையமா. சரி, அதற்கிட்ட சொல்லுங்க. அப்படி தலைப்பாக இருக்கு?
3: இல்லை அது என்னமோ ஒன்று சொல்ல வரீங்க.

0: கவனிக்காத கவனத்தை கவனம் கவனித்தால் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க இல்லையா? அது வந்து என்ன சார் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அரசு ஆவணங்களை வந்து நம்ம பெயர்ல எல்லாம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது ஒரு சின்ன மிஸ்டேக் எழுத்துப்பிழை இது இருந்ததுன்னா. ஹலோ
1: சொல்லுங்க,
0: கேக்குதுங்க எனக்கு விட்டு விட்டு கேக்குது. நீங்க
1: இல்ல, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க.
0: நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு வருது. பத்திரப்பதிவு துறையில அந்த மாதிரி இதெல்லாம் பண்றப்போ பத்திரம் பதிகிறப்ப ஒரு சின்ன எழுத்து பிள்ளையாத்தான் இருக்கும், ஒரு சர்வே நம்பர் மாறிடும். நாம சரியா கவனிக்காம விட்டுட்டோம்னா அந்த கவனம் வந்து நம்மள பெரிய வேலை வாங்கிருக்கு,
1: பெரிய வேலை வாங்கி விட்டுருக்கீங்களா? விஷயங்கள்ல
0: ஆமாங்க, நிறைய பக்கம் இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் போறப்பதான் நம்மளுடைய ஆதார் கார்டுலயே பெயர்ல வந்து இன்சில் மாறி இருக்கிறது, நீதி பேர் மாறி இருக்கிறது, இதெல்லாம் தெரியும். வாங்கினோடனே நம்ம அதை வச்சுக்கிறோம், இந்த அரசு ஆவணங்கள்ல குடுக்கறத வாங்கி வச்சிடறோம். அப்போ போய் அலையிறப்பதான் அது பெரிய சிக்கல் வந்துருது. என்னுடைய பயணத்தை அப்படிதான் வந்து பாஸ்போர்ட் போய் அப்ளை பண்றப்பதான் பாரதி யார் நகருக்குன்னு சொல்லி பாரதி அது ஒரு எழுத்து இரு விட்டுட்டாங்க ஆதார் கார்டுல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு.
2: கவனிக்காம
0: விட்டுருவோம். எப்ப நமக்கு ஒரு பொருள் மேல அதிகமான ஆசை வரப்ப அதுல சில மைனஸ்களுக்கு இருக்கும், இத நம்ம கவனிக்காம விட்டுட்டு அந்த ஆசையின் அடிப்படையில் போய் அது பண்ணிட்டோம்னா பின்னாடி அது பெரிய தொல்லையா வந்துருங்க,
1: அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருக்கு இல்லையா?
0: ஆமாங்க,
1: ஆமாங்க. அதனால விசாரணை மேற்கொண்டுதான் கல்யாணம் பண்றீங்க நம்மளோட நிகழ்ச்சிய ஒரு கவனிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கூடிய கவனம் சார்ந்த ஈர்ப்பாளர்கள் ஒருவாள் சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா, கவனம் அப்படின்னா என்னக்கா?
3: வணக்கம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட தினசரி கால அட்டவணைப்படி அவங்களுக்கு தேவையான புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய கவனமான விஷயம் சார்.
1: அதுவே கவனம்.
3: ஆமாம், ஏன்னா நிறைய பேர் அந்த வந்து ரெகுலராக எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தோண மாட்டேனுது.
1: சரி,
3: சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்துட்டு வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க.
1: சின்ன குழந்தைகளுக்கு கவனமின்மை இருக்க தானே செய்யும்.
3: சின்ன குழந்தைங்கன்னு நான் சொல்றது வந்து பிரைமரி லெவலில் சொல்லலை.
1: சரி,
3: நம்ம ஸ்கூலில் ஒரு நைன்த் பசங்க, ஈவன் காலேஜில் போகிற பசங்க கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க.
1: அந்த மாதிரி நீங்கள் எப்படி?
3: நான் வந்துட்டு சமையல் வேலையில வந்துட்டு
1: கவனக்குறைவா இருப்பீங்களா?
3: உப்பு காரம் போடுறதுல கொஞ்சம் கவனமா இருப்பேன்.
1: ஏன், என்ன காரணம்? உப்புல ஏன் இவ்வளவு கவனமா இருக்கணும்?
3: ஐயோ, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க.
1: அதனால நிறைய உப்பு போடுறீங்களோ?
3: போட்டா நல்லா கிடைக்கும்.
1: போட்டா நல்லா கிடைக்கும்.
3: என்ன கிடைக்கும்? காரமாவும் கிடைக்கும்.
1: காரமாவும் கிடைக்கும், காரசாரமா கிடைக்கும். சரி, நன்றி. அதாவது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் சீனி, வேற பாவக்காய், கசப்பழம் எல்லாமே ஏன் உப்பை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க
3: சார்? உப்பு வந்து அளவா போடுறதுனால அவங்கள வந்துட்டு லைஃப் லாங்காக நினைப்பாங்க. இன்னொன்று, அதோட சுவை வந்து கொஞ்சம் கூடினாலும் வந்துட்டு திகட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம உப்பு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அந்த லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக போனால் நம்ம வாயிலேயே போட்டாலும் துப்பதான் முடியும்.
1: துப்பதான் முடியும் வழியில். உப்பை பற்றிய வரலாறு சொல்ல போனோம்னா தண்டி யாத்திரை வரைக்கும் போகணும். நன்றி சங்கீதா.
3: நன்றி.
4: அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும்
5: செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால்

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: நேரம் 11:45. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம். கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தாள்றது. இதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வகையான கவனத்தை நாம் மையம் பெற்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் சொல்லக்கூடியது சாலையில் கவனம், உடல் நலத்தில் கவனம். சில பேர் ஊசி நூல்லாம் எடுத்துக்க பத்திரமா வைங்க, சட்டப்பட்டலாம் வந்து போச்சுன்னா உடனே தைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. டிப்ஸ் இல்லையா ரெட்டையில் இருந்ததுனால. கவனம் அப்படின்றது நம்முடைய ஆணி வேர் என்னன்றது இன்னும் ஒரு 25 நிமிடங்கள் இருக்குது. இதையும் தொடர்ந்து நம்ம நேர்களுடைய கவனமான அந்த கவனத்தினுடைய வார்த்தையை நம்ம சந்திக்கலாம். கவனமாக வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க?
1: வணக்கம், ராஜன் சார்.
0: சொல்லுங்க.
1: ராஜன், திருப்பாலையில இருந்து.
0: ராஜன் இல்லையா?
1: அதாவது நம்ம எந்த காரியம் செய்யறோமோ அந்த இதுல வந்து கவனம் தேவை. சமைக்கிறோம் காலையில, சமைக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறு வந்துருச்சுன்னா காரம் ஆயிரும், உப்பு ஜாஸ்தி ஆயிரும், எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிச்சிரும்.
0: யோகாவே
1: மன உரிமைக்காக செஞ்சா கூட அப்பவும் மனசு அப்படியே குதிர மாதிரி கிளம்பிடும்.
0: குதிர மாதிரி கிளம்பினா அது யோகாவா? அமைதியா உட்கார்ந்து
1: இல்ல இல்ல, மனசோட வேகம் வந்து நமக்கு தெரியும். அந்த இது வந்து எப்படி வந்துருதுன்னா, அந்த மூச்சை விட வேண்டிய இடத்துல வந்து மூச்சை இழுத்து நிறுத்திக்கிறோம். இந்த மாதிரி கவனங்கள் வந்து மாறும்போது மூச்சை இழுக்க வேண்டிய இடத்து இழுக்கணும், ஹோல்டு பண்ணணும், விடணும், ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து எம்டில இருக்கணும். இந்த

0: பொசிஷன் வந்து மாறியது கவனிச்சு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட
1: என்ன யோகா பண்ண சொல்றீங்களா?
0: வாழ்க்கை பயணமோ வாகன பயணமோ எதுவா இருந்தாலும் கவனம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது. புத்தகம் கையில இருக்கும், அந்த மாணவன் வந்து படிக்காம கவனம் சிதறும் போது பக்கங்கள் நகரும், மனசுல இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எதுவுமா இருக்காது. அந்த கவனம் தவறி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து காரியத்தை ஆக்கி கொடுக்காது நல்ல விதமா. அதுதான் சார் என்னோட கருத்து.
1: கவனமா இருக்கணும்னா என்ன செய்யணும்?
0: நம்ம எதுல செய்யறோமோ மன ஈடுபாட்டை வந்து அதுல முழுமையா வச்சுக்கணும்.
1: ஈடுபாடு முழுமையா இருக்கணும். சரி,
0: மன ஈடுபாடு வந்து முழுமையா இருக்கணும். நன்றி
1: நன்றி நன்றி. மன ஈடுபாடு முழுமையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கவனம் சிதறாது அப்படின்றது நேயருடைய கவனமான கருத்தா இருந்தது. வருகை தரம் அடுத்த நேர். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? வணக்கம்.
2: நடந்து
1: போற பையா, டூ வீலர்லயா, பைக்லயா, பஸ்லயா? முதலாவது எனக்கு மூணாவது வேணும்.
2: நன்றி.
1: நன்றி. அதாவது நம்மளோட விடைபெறுதல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லலாம். வருகை தரம் அடுத்த நேயர். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்திருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம், வந்திருக்கீங்க. பின்னாடி ஹாரன் சவுண்டு தான் கேட்டிருக்கு இல்லையா? அது சாலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை, அதே மாதிரி வார்த்தைகளில் கவனம். வாங்க வாங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா.
3: அதாவது கவனம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துச்சு.
1: ம்,
3: இந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிற நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
1: ம்,
3: ஏன்னா பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்புறோம்னு நேற்று பேத்திக்கு போகிறோம்.
1: சரி,
3: அப்ப இன்னொரு குழந்தை சாப்பாடு எடுத்தது, அதுல இருந்து கரப்பாம்பூச்சி தேக்கல இருந்து பறந்து வெளியே
1: வருது.
3: பார்த்த உடனே இந்த பாவம் அது சாப்பாடு, ஏன்னா மூடிதான் இருக்கு. பார்த்து போறான்
1: மூடு இருக்கிறது. எப்படி கரப்பாம்பூச்சி வந்துச்சு? குழந்தைகளுடைய பராமரிப்புல கவனம் தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் ராஜேஸ்வரி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வருகை தரம் அடுத்த நேரை சந்திப்பிடும். வணக்கம், மதுரை பண்பலை, ராமேஸ்வரம் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க.
4: கமலாகிருஷ்ணன் சார்.
1: கமலாகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க.
4: இந்த ஒரு வேலையிலும் கவனம் வேணும்.
1: ம்,
4: பதறிய
1: காரியம் சிதறி போகும் இல்லையா? அதனால என்ன
4: பண்ணணும்?
1: வாழ்க்கைக்கான கவனம் எதுவாக இருக்கலாம்? வாழ்க்கைக்கான கவனம்

0: காண கவனம் வந்து வீட்டுல வந்து இந்த தண்ணீர் போடுறாங்க, போஸ் போடுறாங்க, அந்த சுவிட்ச போட்டு தண்ணி தொட்டியில இருந்து தொட்டின உடனே அடுத்த வீட்டுக்காரன் போக்கு சொன்ன உடனேதான் அமுத்துறாங்க.
1: நடந்திருக்காது மாதிரி சமீபத்துல தண்ணி தொட்டி நிரப்பி விட்டு இருக்கீங்களா?
0: சமீபத்துல நடந்திருக்கு சார், பக்கத்து வீட்டுல இருந்து எங்க டூ வீலர் வாகனத்துல வந்து தண்ணி கொட்டுது. ஒன்னும் வாட்டர் சர்வீஸே பண்ண வேண்டிய
1: இலவசமா குளிச்சுட்டு போயிருப்பாரு அந்த நபர், விடுங்க பரவாயில்ல, நீரின்றி அமையாது, நீரை பத்திரமா சேமிச்சுக்கோங்க சரிங்களா?
0: ஆமா அதே நாங்க சொல்லிருக்கோம். அதே மாதிரி இந்த டூவீலர்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா விளம்பரம் போடுகள்லாம் பார்த்து ஓட்டாங்க.
1: இது எனக்கு ஒரு விஷயம் புரியல, இப்ப டூவீலர்ல வந்து வேகமா போறக்கூடிய வாகனங்களை வாங்கி கொடுக்கறதே பெற்றோர்கள் தான். அப்ப பெற்றோர்களே வந்து பிள்ளைங்க வேகமா போறாங்க வேகமா போறாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்க சொல்லுங்க?
0: நியாயமா இருக்குன்னு சொன்னாங்க சார், அது முதல் வந்து அவங்க வந்து பயன்படியாது
1: சொல்லுவாங்க,
0: அதனால வந்து அவங்க வந்து வேகமா தான் இருப்பாங்க. அந்த வேகம் பெற்றோர்கள் வந்து முதல் தவறு வந்து பெற்றோர்கள் தான் தவறு.
1: அதனால பெற்றோர்கள் கவனமா இருந்தாலே போதும் இல்லையா?
0: பெற்றோர்கள் கவனமா இருந்தாலே அந்த தவறு நடக்க வாய்ப்பு.
1: நன்றிங்க, நன்றி. வருகிற அடுத்த நேர சந்திப்பில் கண்ணாடி மளிகையில் கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் என்ற விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். வணக்கம். கவனம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றது நிறைய நேரங்களில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனம் மறந்துருக்க கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறப்ப தான் நல்ல வேலை நம்ம கவனிச்சிருக்கோம் அப்படின்னு தோணும், ஒரு வேலை கவனிக்காமல் விட்டுட்டோமோ தோணும் இல்லையா? வருகிற அடுத்த நண்பர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். ஏன் இவ்வளோ தாமதமாக இருக்கீங்க? கோட்டு டவாலி மாதிரி கத்திட்டே இருக்கேன். வணக்கம் வணக்கம்னு சொல்லுங்க.
2: போயிட்டு அந்த இடத்துல எப்பவும் கவனம் போகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பண விஷயத்துல வந்து எப்பவுமே வந்து கவனமா இருக்கு. வெளியில வெளியே பொது இடத்துல இருந்துகிட்டு ஆமா ஆமா நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன் எவ்வளவு காசு வச்சிருக்கேன் போன்ல வந்து பழக கத்தி பேசுறதோ அது ஒரு ரொம்ப ஒரு இல்லாமல் கொஞ்சம் கவனமா
1: இருக்கு வேற இருக்குது.
2: ஆமா ஏன்னா சொந்தக்காரங்க ஏதாவது பணம் கேட்டிருப்பாங்க, ஏன்னா வந்து ஒரு 50,000 இருக்கு, ஒரு 1,00,000 தான் இருக்குன்னு
1: பாத்தா கத்தி வச்சிருக்கோம். பாதுகாப்பு
2: இல்ல, நமக்கும் பாதுகாப்பு கிடையாது.
1: தனிப்பட்ட அனுபவங்கள் எதுவும் இருக்குதா அந்த மாதிரி? தனிப்பட்ட அனுபவம் இருக்குதா? தனிப்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு இல்லையா?
2: நாங்க அப்படி பேசுனதுல நிறைய இடத்துல இப்படி பாத்துருக்கோம். ஒரு பத்தாம் நாள் பாத்துருக்காங்க, உங்க மதுரை சைடு அவங்க ரொம்ப பாத்துருக்கான், ஒரு ஆள் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா என்கிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குது, நான் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு.
1: 2 கோடி ரூபாய் இருக்கா? யாருங்க அவரு? ஏதாவது போன் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த நம்பர் கேள்விப்பட்டது. 2 கோடி எங்க இருக்குது? சரி விடுங்க, இன்னொரு ட்ரை பண்ணி பாப்போம். நன்றி முருகன், நன்றி நன்றி.
2: ஆரப்பாளையம், ஆரப்பாளையத்துல இருந்து நான் ஒரு பஸ்ஸா நேரத்து போன்ல பேசிக்கிட்டு இருக்க கேட்டாங்க.
1: ஆரப்பாளையத்துல எந்த பஸ் நிக்கிற இடத்துல என்னைக்கு தெளிவா சொல்லுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 கோடினா விட முடியாது. கண்டிப்பா தெளிவா
2: இருக்கு.
1: நிறைய நேரம் வர வேண்டி இருக்குது.
2: ஆமா இல்ல இல்ல, இதான் ஹைலைட். முக்கியமானது நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அதுல முக்கியமா கவனத்தை வேண்டா. ஏதாச்சும் ஒரு கிடக்கு நம்ம பார்த்து கவனமா சாப்பிடலாம். அவங்க அளவுக்கு பசியில சாப்பிட்டு போறோம்னா ஐயா நிச்சயம் ஏதாச்சும் ஒரு கல் ஏதாச்சும் கிடைச்சுன்னா அது ரொம்ப ஒரு பாதிப்பு கொடுத்து அதுலயும் கவனிச்சு கொஞ்சம் கவனமா சாப்பிடணும்.
1: கண்டிப்பா, ஏன்னா மெதுவா நம்ம சாப்பிட்றப்பதான் நம்மளுடைய வாயில அமைலைஸ் அப்படின்ற ஒரு சுரப்பி அந்த நிரப்பி சுரப்பி துறந்தா மட்டும்தான் நம்மளுடைய சாப்பாடு செரிக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. வேக வேகமா சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் வேக வேகமாக சாப்பிட்டு தான் வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வருகிறோம் அடுத்த நண்பர் வணக்கம். வேற வந்திருக்கிறீங்க? வணக்கம்
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், வந்திருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
3: கவனம் வந்து இப்ப கல்வி பள்ளிக்கூடத்திலே ரொம்ப வேணும் சார் பிள்ளைங்களுக்கு.
1: கல்வியில வேணும்.
3: எப்படி எப்படின்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது நல்லா கவனிக்கணும்.
1: சரி,
3: சொல்லுவாங்க பாருங்க, இது ஒரு ஒரு தடையினை தூங்கியவன் முதலிலந்தான், பழி தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படின்ட்டு. அவங்க என்ன அதாவது நம்ம கேட்கறதுதான் சார், அதான் சிறந்த செல்வது குரல்ல இருக்குல்ல. கேள்வி ஞானம் தான் நமக்கு முக்கியம் அந்த பிள்ளைங்களுக்கு. கேட்கும் போது மனசுல நல்லா பதியும், அவங்க என்ன சொல்றாங்க வைக்கிறாங்க இது

0: ஏதோ எத்தனை தடவை எழுதி கட்ட சொல்றாங்க, மனப்பாடம் பண்ண சொல்றாங்கன்னு அன்றாட அவங்க செஞ்சாலே பரீட்சையில வெற்றி பெறலாம். அதுல கவனம் வேணும் சார். இப்ப போக்குவரத்துல பாத்தீங்கன்னா, நடந்து நம்ம நல்லா சாதாரணமா கவனமா நடந்து போனா கூட அந்த எதிர வர்றவங்க செய்யற தப்புனால அந்த நடந்து போறவங்களுக்கு பிரச்சனை
1: கூட பிரச்சனை வருது நமக்கு இப்ப பாத்தீங்களா.
0: ஆமா சார், இப்ப பேப்பர்ல நிறைய படிக்கும் போது சும்மா நின்று இருந்த லாரி மேல ஏத்தி அவங்க உள்ள இருந்தவங்க மரணம் அப்படி எல்லாம் வரும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கவனிக்காத கவனம் நம்மளை கவனிச்சுச்சுன்னா பாதிப்பு தான் சார், சிக்கல் தான் வரும். வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதையுமே, இப்ப ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே கவனம் வேணும். எந்த தொழில் பண்ணாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, புதுசா ஏதாவது கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா கவனிப்பா அப்பதான் நீ பழக முடியும் அப்படிம்பாங்க. இப்ப முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும், ஒரு பிரச்சனைய வந்து முடிவு பண்ற இப்படிதான் அப்படின்னு அப்ப ஆராய்ந்து செய்யணும் சார். இதனால விளைவு வரும், இதை நம்ம கவனிக்கணும். வேற பிரச்சனை வருமா பின்னாடி, இது நல்லதா அப்படி முடிக்குமா, நிறைய செலவாக்கமா, இதுக்கெல்லாம் நிறைய ஆராய்ந்து செய்யணும் சார். அப்ப சாம்பார் சட்டியை வச்சுட்டு வெளியில போய் ரெண்டு பொம்பளைங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க. நடந்தது என்ன? சாம்பார் சட்டி எப்ப கருகுச்சு? இடையில வரவே இல்ல, அங்கே இருந்துட்டோம். எதார்த்தமா தண்ணி பிடிக்க வீட்டுக்குள்ள வர்றேன், பார்த்தா மிளகு ஃபுல்லாவே எரிஞ்சிட்டு அந்த அட்டையில பிடிக்கிற அளவுக்கு போயிருச்சு. அந்த செல்ஃபு மேல அட்டை வச்சிருப்போம்ல, அது மேல பிடிக்கிற அளவுக்கு போயிருச்சு. ஒன்னு பக்கம் ஆயிருச்சு, பக்கத்துல அடுப்படி கேஸ் சிலிண்டர் எல்லாம் இருக்கே, நல்ல வேலை நம்ம உள்ள வந்தது அப்படின்னு. அப்ப எப்ப எது நம்ம பொருத்தி வச்சாலும் பக்கத்திலே இருக்கணும், இல்லைன்னா ஆஃப் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகணுங்கிறது அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எல்லா விஷயத்திலயும் கவனம் வேணுங்கிறது என்னோட
1: கருத்து. கரெக்ட், கவனமா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் நம்ம கம்பெனிக்காரருக்கே தெரிஞ்சிருக்கு, சிலிண்டரை ஆன் பண்ணிட்டு வெளியில கிளம்பிடுவாங்க நம்ம மக்கள். அதனால கொஞ்சம் ஒரு வாசனை கொடுக்குற மாதிரி எத்தில் மெர்காப்டன்னு ஒரு வாயு சேர்த்துருக்காங்க சிலிண்டரில். அது தெரிஞ்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்றிருக்காங்க. நன்றி நன்றி, இனிமேல் கவனமாக பொருத்தி வைங்க, அமர்த்துங்க. நன்றி நன்றி. வருகை தரம் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: என்ன ரெண்டு சேர்ந்து கேட்குது, சொல்லுங்க.
2: எங்க
1: இருந்தியா, யார் பேசுறீங்க?
2: கவனமாக
3: பார்த்து போ.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கவனம் என்பது வாழ்க்கையில் மட்டுமல்ல சாலையிலும் இருக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சமையற்கட்டிலும் இருக்க வேண்டும், புத்தகத்திலும் இருக்க வேண்டும், பாடத்திலும் இருக்க வேண்டும். மதிய நேரங்களில் நிறைய நேரங்களில் ஓய்வு அப்படின்றது முக்கியம். தியானத்தில் நம்ம கவனம் இருந்தோம்னா நிறைய நேரங்களில் நமக்கு அது நிறைய ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. பிறகு இதன் அடுத்த நேரை சந்தித்து விடலாம். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: முருகேசன் ஐயா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சார், நமக்கு வந்து உயிரும் உடலும் தான் முக்கியம். இதுல இருந்து நம்ம கவனம் செலுத்தி நம்ம யாருமே எதுவும் துறை சொல்ல மாட்டாங்க.
0: சரி,
1: உயிர் போயிட்டுனா போனான்னு சொல்லுவாங்க, உடல்ல ஏதாச்சுனாக்கா ஊனன்னு சொல்லுவாங்க.
0: இந்த வார்த்தையை தவிர்க்கலாம்.
1: இதுல கவனம் செலுத்தலாம். ரெண்டாவது போக்குவரத்துல ரொம்ப முக்கியம் சார். நம்ம 40ல போனா நார்மலா போலாம், 60ல போனா அடிபட்டுதான் போகணும்.
0: உட்காந்து யோசிப்பீங்களோ?
1: நன்றி, வணக்கம் சார்.
0: சரி, வணக்கம். வருகிறோம் அடுத்த நண்பர். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், விரைவாக முடிய போது நேரம் நமக்கு. வணக்கம். வணக்கம், சீக்கிரம் ரத்ன சுருக்கமா சொல்லுங்க கவனத்தை பத்தி. ஐயா சொல்லுங்க. ஐயா
1: அதாவது

0: அடி
1: விழுகுது.
0: கவனம் வேணும், சாலையிலும் கவனம் வேணும், வச்சுக்கலாமா? சரி, மகிழ்ச்சி. அநேகமாக கவனம் தேவை அப்படின்றது சாலை விதிமுறைகளில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள். சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாகன விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்றது ஆராய்ச்சியும் அதனுடைய டேட்டான்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்கின்றது. இதற்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இளவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அதிகமாக சிசி இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வாகனங்களை வாங்கி கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்கன்னா, எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 177,000 விபத்தில் அவருடைய உயிர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க 2025. இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா, விபத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், உயிரிழப்புகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கவனம் என்பது நம்மளுடைய மனதில் நிறுத்தினாலே சாலையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். வேகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டுமே தவிர நம்மளுடைய பாதையிலும் சாலையிலும் காட்டக்கூடாது அப்படின்றத முன்னிறுத்தி கவனத்தை நாம் கவனிக்க ஆரம்பித்தால் கவனம் நம்மை கவனிக்கும் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியிலும் சந்திக்கின்ற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.

நேயர்களே, இதுவரை தொலைபேசி வழி நேரடி கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக வலம் வந்தது இன்றைய கண்ணாடி மாளிகை. கவனிக்கா கவனத்தை கவனம் கவனித்தால் என்ற தலைப்பில் வலம் வந்தது. நேயர்களின் கருத்துக்களையும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. இசைத்து

தித்திக்கும் தேன் மதுரமாய் இன்னிசை வானில் இசைச்சாரலாய் நம்மை இணைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. சகோதரிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக வலம் வர காத்திருக்கிறது இந்த நேரம். ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் சகோதரிகளை பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25-30-170 அறிமுக சகோதரிகளும் 25-30-171 அனைத்து சகோதரிகளும் வரலாம் நிகழ்ச்சியில். வணக்கங்களுடன் அம்பிகா.

0: சிநேகிதே நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கும் நேரம் 12:06. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான நண்பர்கள் வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: இடையத்தில் எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன படி கேட்கலாம்?
1: அதாவது எனக்கு இந்த நாடோடி சென்றல் படத்துல இருந்து பாடல் வேணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இயக்குனர் சிவராம் பாரதிராஜ் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர் இயக்கி அந்த நாடோடி சென்றல் படம் வந்து நம்ம எங்க ஊருக்கு பக்கத்துல ஆத்தங்குடிங்கிற ஊர்ல வந்து இந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்ப வந்து நான் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். நம்ம ஒரு பாரதிராஜா அவர்கள்லாம் அவங்க மயனு உட்கார்ந்து இருந்தாங்க. அவ்வளவு ஒரு அமைதியா ரஞ்சிதா அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த படம் ஷூட்டிங் ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தேன். அந்த நினைவா வந்து எனக்கு இந்த நாடோடி சென்றல் படத்துல இருந்து ஒரு ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
0: நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சியில்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நேரமாக வளம் வந்து கொண்டிருப்பது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி.
4: வணக்கம். சொல்லுது, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில? நீங்கள் கேட்ட பாடல் கேட்கலாம். ஒரு சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நேரம் 12:23 இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸோடு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: யார் பேசுறீங்க?
5: என்ன படம் பேரு வந்து என்ன படம் தெரியல.
4: நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருக்கோம். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

0: மிகவும் இசைவானில் இன்னிசை சாரலில் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சத்தத்தோட?
1: செல்லூர் மணவாள் நகர் வந்து சுதா பேசுறேன்.
0: சத்தத்தை குறைக்க கூடாதா சுதா? சொல்லுங்கம்மா, உங்க இணைப்பு வந்து ரொம்ப சத்தத்தோட இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்துருங்களேன். அடுத்த முறை நிச்சயமாக இணைப்பில் வந்து பேசும் பொழுது உங்களுடைய இணையம் சரியான

இடத்துல வந்து பேசுங்க, அதே சமயத்தில் சப்தம் இல்லாமல் பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுறது நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக கேட்கும், சரிங்களா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு, உங்களுக்காகவும் நம்மளோட நேயர்கள் அனைவருக்காகவும் காற்றலையும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: சிநேகிதிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையலாம். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க

0: வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோடு விழுவர்சந்தை அருகே ராஜபாளையம்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: நேர்களே, சிநேகிதியை நிகழ்ச்சியில் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
6: வணக்கம். உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
5: வணக்கம் சொல்வது
6: நன்றிமா.
5: இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நம் நேயர்கள் அனைவருக்காகவும்
6: நன்றி.

நேர்களே, இதுவரை சகோதரிகளின் விருப்ப பாடலை காற்றலையில் தவழ செய்தது சிநேகிதியே நிகழ்ச்சி. பங்குபெற முயற்சித்த, கேட்டு சுவைத்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் கேட்கலாம் சிநேகிதியே நிகழ்ச்சி நாளையும் நண்பகல் 12 மணிக்கு. நன்றி நேர்களே.

வணக்கம் நேயர்களே, நேரம் பகல் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். புதையல் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரின் இசையமைப்பில் சந்திரபாபு குரல்ல பாடல் கேட்கலாம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் பகல் 1:06. தித்திக்கும் தெவிட்டாத கானங்களாக கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கேட்கலாம் மணமகன் தேவை திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையமைப்பில் கே டி சந்தானம் வரிகளில் சந்திரபாபு குரல்ல பாடல் இதோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: இதயம் தொட்ட இனிமையான கானங்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பராசக்தி திரைப்படத்திற்காக சுதர்சனம் இசையமைப்பில் காமாட்சி சுந்தரம் வரிகளில் MS ராஜேஸ்வரி குரல்ல பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் பகல் 1:14. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக ஆதி நாராயண ராவ் இசையமைப்பில் தஞ்சை என் ராமையா தாஸ் வரிகளில் PB ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

நினைவிலிருந்து நீங்காத கானங்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 1:19. அடுத்த பாடல் கேட்கலாம். மரகதம் திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா இசையமைப்பில் கூமா பாலசுப்ரமணியம் வரிகளில் சந்திரபாபு ஜமுனாராணி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தேன் நிலவு திரைப்படத்திற்காக. ஏ எம் ராஜா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் ஏ எம் ராஜா ஜானகி இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க.

இனிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து. சுசர்லா தட்சிணாமூர்த்தி இசையமைப்பில் மருதகாசி வரிகளில் ஏ.எம். ராஜா பி. பானுமதி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் பகல் 1:31. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரின் இசையமைப்பில் வாலி வரிகள்ல TM சௌந்தரராஜன் LR ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

0: NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பசுமை மாறாத நினைவுகளின் ராகமாய் கேட்டு ரசிக்கிறோம் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திற்காக ராமச்சந்திரா வைத்தியநாதன் இருவரின் இசையமைப்பில் கோதமங்கலம் சுப்பு வரைகள்ல லீலா குரல்ல பாடல் ஒழிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது.

0: என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டுமென்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலாக அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி

0: செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில்
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: அரியலூரில் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது துள்ளல் இசை. துள்ளலான பாடல்களுடன் காத்திருப்பது சுமையா. நேரம் 2:16 கேட்டு ரசித்துக் கொண்டே இருப்பது துள்ளல் தாள்.

நேரம் 2:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். துள்ளல் தாளம் கேட்டுட்டு இருக்கீங்க. இசைக்கும் அடுத்த பாடல் ரங்கா திரைப்படத்திலிருந்து.

கேட்டா கேடிப்பய நாடகம் போட்டா சோடி கிளி சம்மதம் கேட்டா அம்மாடு வந்தாளே நம்பி அந்த ஆளு விட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்று மாலை 4:02 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலத்துல சுவாரஸ்யமான விளையாட்டு தான் விளையாட இருக்கும். அழைக்கலாம் 25:30 அறிமுக நேர்களும், 25:30 அனைத்து நேர்களும், 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். நேரம் 2:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம். இசைக்கும் அடுத்த பாடல் இதோ, தூங்காதே தம்பி, தூங்காதே திரைப்படத்திலிருந்து.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நேரம் 2:41. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம். நேரம் 2:48.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே.

0: கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது துள்ளல் தாளம். இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
2: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

25 நிமிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பிழத்துறையாறு, களிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தக்கலை, திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, கோழிப்போர் விளை, கடனாணை, தென்காசி, இரண்யேல், தேவாலா, சேர்வலாறு அணை, கன்னிமார், நம்பியாறு அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எங்கும் பெய்து வருகிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்பரப்பில் 3.1 மற்றும் 5.8 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியிருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு, இடிமின்னலுடன்

பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எங்கும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப உயர்வு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 22.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: मेले के थे ऐसे ठाट, झूले ठेले सुंदर हाट। तुम्हारे घर के पास मेला लगे तो जरूर जाना। और हाँ, अकेले नहीं, किसी के साथ। और वहां से आकर अपनी मेले की सैर के बारे में अपने साथियों को भी बताना कि क्या देखा वहाँ।
1: अभी आपने सुना कार्यक्रम शिशु गीत, और अब इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार, उमंग, उमंग, उमंग,
3: उमंग। இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் பிற்பகல் 3:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிசை பாடல்களின் தொகுப்பாய் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், மனம் விரும்புதே உன்னை. திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் ஹரிஹரன் குரல்ல பாடல் ஒலிக்கிறது.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: நேரம் பிற்பகல் 3:36. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பூவே உனக்காக திரைப்படத்திற்காக. SA ராஜ்குமார் இசையமைப்பில் வாலி வரிகளில் சுஜாதா ஜெயச்சந்திரன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.
2: சொல்ல

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார்கோர், உழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்லிசையால் நம் மனம் தொட்டு செல்வது மெல்ல வரும் பாட்டு. நேரம் பிற்பகல் 3:43. அடுத்த பாடலாக கேட்கலாம் உயிரோடு உயிராக திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதமான இன்னிசையோடு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ரட்சகன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் குரல்ல பாடல் இதோ.

நேரம் பிற்பகல் 3:55. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் அழகி திரைப்படத்திற்காக. ஒலிக்க வரும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு.

0: நேரம் மாலை 4:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: நேரம் 4:02 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வணக்கம் நேர்களே, வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
0: சுமையா. எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாட போறோம். என்ன விளையாட்டு அப்படின்னா?
0: என்ன விளையாட்டு
1: தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம்.
0: அதான் என்ன விளையாட்டு?
1: அதாங்க தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம்.
0: அப்போ கேள்வி பதிலா?
1: இல்லங்க, தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம்.
0: ஓ,
1: தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் தான்.
0: சரி, நம்ம நேயர்களும் சொல்ல காத்துக்கிட்டே இருக்காங்க. 25:30-70 அறிமுக நேயர்களும், 25:30-71 அனைத்து நேயர்களும் வரலாம்.
1: 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு. இணைப்புல இருக்கிற முதல் நேயர் யாருன்னு பாத்துலாம் வருங்க. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க.
2: வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது மணிமாறன், கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோடு.
0: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: கண்டிப்பா மேடம், சொல்லுங்க மேடம்.
1: தெரிஞ்சா சொல்லுங்க தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் இது?
2: மாமரம்.
0: இப்படி இப்படி சொல்லிட்டீங்களே.
1: இன்னும் ஒரு முறை
2: அரசம். அரசம்
0: இல்லையே, தவறான பதில். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்கய்யா. நேரம் 4:03 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்களம். இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்களம். விளையாண்டுகிட்டே இருக்கும். அடுத்ததாக யார் விளையாட காத்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
1: ஐயா. உங்க வானொலி அளவு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா உங்கள் குரல் அடிக்கடி கேக்குது எங்களுக்கு.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் பேர் வந்து முபாரக் பேசுறீங்க.
0: சரி, உங்க வானொலி விட்டு கொஞ்சம் தொலைவுக்கு வந்துருங்க நீங்க.
3: சரி,
0: விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி அதோ.
1: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடகு மலையில தொடங்குற நதி எது? ரொம்ப ஃபேமஸான நதி, முக்கியமான ஒரு நதி. தெரியலீங்களா? முயற்சி செய்றீங்களா? முக்கியமான நதி. ஐயா கேள்விதான் இது. கேள்வியில க்ளூ கொடுக்கறேன்னா எப்படி கொடுக்கலாம்? வேற ஸ்டேட்ல தொடங்கி நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வருது. மேல மாநிலத்துல

0: ஆமா, இப்ப கேட்ட கேள்வியும் அதே தான் இல்லையா?
1: ஆமாங்க, குடகுமலையில தொடங்குற நதி எதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி.
0: சரி, இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம், இனிப்புலதான் இருக்கீங்க. வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயா, உங்களோட வா குரல் வந்து கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா.
2: வெளியே சார் நிக்கிறேன்.
1: வெளியே நிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, உங்க பேர்
2: என்ன?
0: சரி, எங்க இருந்து பேசுறீங்க? மதிச்சியத்துல இருந்து பேசுறீங்க. விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்காக ஒரு பாடல் இப்ப ஒளிபரப்பப்படும், கேளுங்க.
1: ஐயா, இதுல ஆலம் வேளம்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னதுங்கய்யா?
3: உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:12, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
1: வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் தான் கேட்டுட்டே இருக்கோம். அடுத்ததா எந்த நேர் பேச காத்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: சொல்வது யார், எங்கிருந்து? சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: தெரிஞ்சா சொல்லுங்க. சரிங்களா,
2: கண்டிப்பா சொல்றேன்.
0: சரி, இப்ப வந்துட்டு தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம், உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: பனை மரம்.
0: ஆகா, சூப்பரா சொல்லிட்டீங்க, அருமையான.
2: இடவுமலை கர்நாடகம்.
0: சரியா, அருமையா முயற்சி பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு.
1: ஆமா,
0: ஆகாஷ்வாணி ஊட்டிய அறிவு அமுதம்.
1: ஆமா. சரி, அடுத்ததாக இனியும் நேர் யார், எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம். மதுரை இல்லாபுரா மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன்.
1: ஈஸ்வர் லால்
0: பேசுறீங்களா?
4: ஆமா ஆமா, வெற்றி விழாவா நான் நினைக்க போறேன், சொல்றேன்.
0: சரி சரி சரி, வெற்றி பெறதுக்காகவே வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். சரிங்களா,
4: நம்ம கூட ஏதாவது ஒன்று கேட்கலாமா சார்?
0: நீங்க கேட்டீங்க, நாங்க தான் கேள்வி கேட்போம், நாங்க தான் கேள்வி கேட்போம்.
1: அப்ப மற்ற நேயர்கள் வந்து எங்கள்ட்ட வந்து கோச்சுக்குருவாங்க.
4: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
1: நன்றிங்க. உங்களுக்காக கேள்வி கேட்கலாமா?
0: அரிமா அப்படிங்கறது எதை குறிக்குது?
4: ஒரு குழு கொடுங்க சார், ரெண்டு பேர் இருக்கீங்க, ரெண்டு குழு கொடுங்க.

0: எப்படி சொல்றீங்க? இங்க நாங்க பல பேர் இருக்கோம், அப்ப பல குழு உங்களுக்கு கொடுக்கணும்.
1: ஒரே குழு கொடுங்க, ஒரு குழு.
2: சரிங்கயா, நல்லா முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேரம் கொலை விட்டுலாமா?
0: இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, ரெண்டு பேர் இருக்குமா, ரெண்டு குழு வேணுமா? எல்லா
2: ஒவ்வொரு ஒவ்வொரு நேருக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்க இருந்து பிறக்கி எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல.
0: நேரம் 4:14 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது வசந்தன் கோ வழங்கும் அட்டக்கலம். நேரம் 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் 4:15:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கும் தெரிஞ்சா சொல்லுங்க.
2: ஆட்டக்களத்தில் வந்து தெரிஞ்சா சொல்லுங்க விளையாண்டுருக்கோம். தெரிஞ்சா சொல்றதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, வந்திருக்கிற. அடுத்த நேரம் யாருன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம், விண்ணாபுரத்துல வாசுகி பேசுறோம்.
2: வாங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சா சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா?
6: தயாரா இருக்கும், தயாரா இருக்கும்.
0: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் ஒளிபரப்புறோம், கேளுங்க.
2: தெரியும் தெரியாது.
0: நேரம் 4:17 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது அட்டக்கலம். வசந்தன் கோ வழங்கும் அட்டக்கலத்துல இன்னைக்கு தெரிஞ்சா சொல்லுங்கதான் விளையாண்டுகிட்டே இருக்கும். அடுத்ததான் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: பாலமுருகன் ஐயா, விளையாட ரெடியா?
2: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் நீலகிரி எங்கு, நிலக்கரி எங்கு கிடைக்கிறது? நீலகிரி இல்ல, நிலக்கரி.
7: நெய்வேலி.
2: நெய்வேலி, சரியான விடை.
0: நன்றி சார். நன்றி. நேரம் 4:17, ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம் நேர்களே.

0: நிறமாலை 4:22 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்
1: அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலத்துல நம்ம தெரிஞ்சா சொல்லுங்க தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஜி கே குவஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நேர்களும் வந்து சிலர் வந்து பதில் சொல்ல முயற்சி செய்யறாங்க, சிலர் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க.
0: சில பேர்லாம் வந்துட்டு குவஸ்டின் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணிடுறாங்க.
1: ஆமா, சிலர் வந்து ஒரு ஆள் இருக்கீங்க ஒரு குழு கொடுங்க
0: அழைக்கலாம்.
1: 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் நேரம் 4:23 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். சரி, நான் ஒரு குவெஸ்டின் உங்களுக்கு கேட்கவா?
0: கேளுங்களேன் பாப்போம். நானும் டக்குன்னு சொல்றேன்.
1: சரி, மிசிசிப்பி நதி இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அந்த பாடல் இப்ப கேளுங்க.
0: சரி,
1: இதுக்கு பதில் சொல்லுங்க. மிசிசிப்பி நதி எங்க இருக்கு?
0: மிசிசிப்பி நதி வட அமெரிக்கால இருக்குன்னு தெரியும். எங்க இருக்குன்னா, வட அமெரிக்கால எந்த நாடுன்னு கேக்குறீங்களா?
1: ம், சொல்லுங்க.
0: அமெரிக்கா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்குன்னு தெரியும். அது எங்கெங்க வந்து கலக்குது அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது. அதுக்கு மேல எதுவும் கேட்டாங்க, உண்மையிலேயே தெரியாது.

0: சரி, அதான் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா பதில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்குது.
1: நான் நிறைய பதில் கொட்டுனேன், அதுல எது பதில் நீங்களே எடுத்துக்கங்க.
0: நீங்க எல்லா பதிலும் ஒன்னாதான் சொன்னீங்க.
1: ஒன்னாதான் சொன்னனா பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டேன்.
0: ஆமா, நேரம் 4:24. இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: புதூர்ல இருந்து சௌந்தரவாதன்.
1: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கிட்டு
1: இருக்கேன் சார். ஜெனரல் நாலேஜ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேவா? சரி, மிக குறைந்த ஆயுள் காலம் கொண்ட உயிரினம் எது?
0: மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் எது?
1: பார்த்திருப்பீங்க,
0: பறக்கிறது. பூச்சி இனம்னு சொல்லலாம். இல்லையே.
1: இல்லையே.
0: சரி, இணைப்பில் இணைந்திருக்கு நன்றி. நேரம் 4:25. வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்கலம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வருக. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, யாருங்க இருந்து?
3: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். அன்பு சகோதரருக்கு, அன்பு சகோதரிக்கு இனிய மாலை வணக்கம்ப்பா.
0: பெயர் ஐயா?
3: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சகோதரன் அந்தோனிக்குப்பா.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. விளையாடலாமாங்கய்யா?
3: ஆமா, நீங்க டைட்டிலே தெரிஞ்சா சொல்லுங்க, சொல்றேன். கொஞ்சம் எளிமையா ஆன்சர் பண்ற மாதிரி கேளுங்க க்வெஸ்சன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்.
1: சரிங்க, ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் அப்படின்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும்,
3: ரிபீட் பண்ணுங்க சார் க்வெஸ்சன் மறுபடியும்.
1: மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் கண்டிப்பா தெரிஞ்சல். ஈசல். சரியான விடை.
0: நன்றிங்க. நேரம் 4:26. அட்டக்கலம் கேட்டுட்டே இருக்கும்.
1: வணக்கம். நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார், நான் லாக்கூர்ல இருந்து.
0: சொல்லுங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: ஆ மேடம், சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்றேன்.
1: தெரிஞ்சா சொல்றீங்களா? நீங்களே டைட்டலையும் சொல்லிட்டீங்க, பரவாயில்லையே.
4: சொல்லுங்க
1: சார். சரிங்கயா. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை இது.
4: தமிழ்நாட்டின் பழமையான அணை?
1: உலகத்திலேயே கூட பழமையான அணையா இருக்கலாம். முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, யோசிங்க.
0: எப்படி நம்ம வந்து அழைப்புகள் ஒருங்கிணைப்பாள? இது இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க தெரியல. விமலாமா வந்தோடனே மட்டும் பதில பாத்தீங்களா?
1: கல்லணை. சரியான விடை. எங்க இருக்குன்னு சொல்லிடலாமா?
0: உங்களுக்காக பாடல் இதோ. சல சல சல சல ரெட்டை கிளவி, தக தக தக தக ரெட்டை கிளவி, குண்டல்லோ தமிழில் குண்டல்லோ. ஐயா, ரெட்டை கிளவி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: ரெண்டு கிளவி, ஒரு கிளவி இல்ல, ரெண்டு கிளவி இல்ல. அர்த்தம்
0: எப்படி ஒரு பதில்? இந்த பதில நாங்க எதிர்பார்க்கலையா ஐயா?
1: எதிர்பார்க்காத விதத்துல பதில் சொல்றீங்களே, பரவாயில்ல.
0: இப்படியாப்பட்ட ஒரு தமிழ் இலக்கணத்துல வர வேண்டியது இது. நன்றி. நேரம் 4:28 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோ வழங்கும் அட்டக்கலம். இணையும் நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க பேசுறீங்க?
5: இருவருக்கும் மாலை. மதுரை பாலரங்கு உக்கரவாண்டி.
0: வணக்கம் கோ.
5: வணக்கங்க. வணக்கங்க.
0: விளையாடலாமா கோ?
1: உற்சாகமா பேசும் போதே ஜாலியா இருக்கு இல்லையா?
0: ஆமா.
1: சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சா சொல்ற, தயாரா இருக்கீங்களா?
5: தயாரா இருக்கேன்.
1: தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு ரெட்டை கிளவினா என்னன்னு தெரியுமாங்கய்யா? ரெட்டை கிளவி தமிழ்ல வரும், ரெட்டை கிளவின்னு ஒரு விஷயம்.
0: யாரோ சொல்லித்தராங்க. யாரு?
1: பின்னாடி பெரிய குரூப்பே இருக்கு போலயே.
0: சரி, அந்த பாடல் இன்னொரு ஒரு முறை ஒளிபரப்புறோம், கேட்டுட்டு எங்களுக்கு பதில் சொல்லுங்க.
5: கேட்டீங்களா?
1: ரெட்டை குருவியா, ரெட்டை கிளவியா?

0: விளக்கம்
1: தெரியுமா?
0: சரிங்க, நம்மளே விளக்கத்தை சொல்லிடலாம். அதாவது சலசல அப்படின்ற மாதிரி பிரிச்சா பொருள் தராது, சேர்த்தா பொருள் தரும், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரெட்டை கிளவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா
1: நேரம் 4:29. நேரம் 4:30. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேலா.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நேரம் 4:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்கலம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல தான் நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கோம். அட்டக்கலம் தெரிஞ்சா சொல்லுங்க, இதை தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். நேர்களும் நல்லா விறுவிறுன்னு வந்துகிட்டே இருக்காங்க,
4: கட கட கடகடன ஆன்சரும் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆன்சர், சில பேர் நல்லா முயற்சி செய்யறாங்க, கடைசி வரை வந்துட்டு அவங்கள அடுத்த நேருக்கு வழிவிடுறாங்க.
3: அடுத்ததாக யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
5: தெரிஞ்சா
3: கட்டாயம் சொல்லணும். உங்களுக்காக ஒரு பாடல் இதோ ஒளிபரப்பலாம்.
6: தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை.
4: ஐயா பாடல் கேட்டீங்களா?
5: பொம்மை பொம்மை தஞ்சாவூர் பொம்மை.
3: ஆமா, ஆனா நாங்க பொம்மையை பத்தி கேள்வி கேட்க மாட்டோம்.
4: கேள்வி கேட்க மாட்டோமே. தஞ்சாவூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு, என்ன கோவில் அது?
5: தஞ்சை பெரிய கோவில்.
4: சரியான பதில்.
7: எளிமையா
3: கேட்கலாம். இதோ ஒரு பாடல்.
6: தாமரைக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
4: தாமரப்பூ தண்ணியோட ஒட்டாது. ஏன் ஒட்டாது?
7: தாமரப்பூ தண்ணி ஒட்டாதா?
3: தாமரை இலையில தாமரப்பூல தண்ணியோ ஒட்டாதுல? அது ஏன்?
7: ஏன்னா அதற்கு குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இல்ல, அதனால. அப்படியா?
8: இப்ப என்ன சொல்ல வர்ற
4: கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்களா நீங்க, இல்ல பதிலா சொல்றீங்களா?
7: இல்ல, நான் அப்படிதான் யோசிச்சேன். அது கரெக்டா தப்பா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும்.
4: நல்லா முயற்சி செஞ்சீங்க, ஆனா அது இல்ல.
7: சரி
4: சரி,
3: இல்ல இல்ல. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. நேரம் 4:38. இனி அடுத்த நேர். வருக, வணக்கம்.
4: வருக, வணக்கம்.
9: ஹலோ,
4: என்ன இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
9: பன்னீர்செல்வம், உள்ளாபுரம், மீனாட்சி நகர்.
4: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்ச சொல்றது தயாரா இருக்கீங்களா?
3: உள்ளாபுரத்துல இருந்து நேர்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்களே.
4: தமிழ்நாட்டின் வற்றாத நதி எது? தமிழ்நாட்டின் வற்றாத நதி வேற ஒண்ணு இருக்கு,
3: யோசிக்கிறீங்களா?
4: நன்றி.
3: பாடலை தொடர்ந்து இணையலாம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 4:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம்

0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சா சொல்லுங்க தான் விளாண்டுட்டு இருக்கோம். தெரிஞ்சா சொல்றதுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்ச ஆன்சரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: அடுத்து யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக வணக்கம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் தாலுகா பூவந்தியில இருந்து
0: சொல்லுங்க.
2: சிஎம் பட்டாசுகள்ல இருந்து காசி மாயன் பேசுறேன் சார்.
0: காசி மாயன் சொல்லுங்க, யார் நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? நாங்க காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட் 9 மணி வரை நிகழ்ச்சி ஆகுதுயா, வேற எது ஓடாது.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்ப என்ன விளையாண்டு இருக்கோம்?
2: தெரிஞ்சா சொல்லுங்க.
1: சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
2: முடிஞ்ச அளவுக்கு வயிறு முயற்சி பண்ணுவோம்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இதோ உங்களுக்காக ஒரு பாடல்.
2: சரியா,
0: நல்லா முயற்சி செஞ்சீங்க, ஆனா இது பதில் இல்ல.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க வந்து எதை குறிக்குது அப்படின்னா அதனுடைய பொருள் கேட்டோம். அரிமா என்றால் என்ன, அதனுடைய பொருள் தான் கேட்டோம். அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
3: இதுவரைக்கும் மாலை வணக்கம். காரைக்குடி சாமிநாதன்
1: ஐயா வணக்கம். ஐயா விளையாட ரெடியா இருக்கீங்களா? சரிங்க ஐயா. இப்ப ஒரு பாடல் ஒலிபரப்பானது கேட்டீங்களா? சரி, இந்த இன்னொரு ஒரு முறை உங்களுக்காக. கேட்டீங்களா?
3: ஆயிரம் அறிவான்னு
1: சொன்னாங்க. அரிமா
3: என்ன
1: பொருள்? எளிமையான பொருள்.
3: சிங்கம் சொல்லுவாங்களா?
1: சரியா சொல்லிட்டீங்க, போங்க.
0: அழகா சொல்லிட்டீங்க, இதான் சரியான விடை. அரிமா அப்படிங்கறது வந்து தமிழ்ல வந்து சிங்கம்ன்ற விலங்கை வந்து குறிக்குது. சரிங்களா?
1: ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 4:46. இனையும் அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: 25:30 அறிமுக நேர்களும் 25:30 அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். சரி, அடுத்த நிகழ்ச்சி என்ன காத்துக்கிட்டே இருக்கு?
0: அடுத்ததா வர இருக்கிறது மாலைக்கு இதமாய் பாடல்களோடு மாலை தென்றல் வர இருக்கு.
1: என்ன மாதிரி பாட்டு கொடுக்க போறீங்க?
0: என்ன மாதிரி பாட்டு அப்படின்னா சூப்பரான பாட்டு தான். ஆகாஷ்வாணில வந்தாலே அது நல்ல பாட்டா தானே இருக்கும்.
1: நல்ல பாட்டு தான். 80s 90s மிக்சிங்ல வரப்போது இல்லையா?
0: அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்துட்டு 80s, அதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் வந்துட்டு 90s. அந்த மாதிரி ஜாலியான பாடல்களை வரிசையா வந்துட்டே இருக்க போது.
1: இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம நேர் வந்துட்டே இருக்காங்க. வருக வணக்கம்.
0: வந்துட்டீங்களா? வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ஜெயந்தபுரத்துல இருந்து மாணிக்கவள்ளி பேசுறேன் சார்.
1: மாணிக்கவள்ளி?
4: ஆமா சார். ஆமா மேம்.
1: ஆ சரிங்கம்மா. முத பதட்டமா இருக்கீங்க, ஃப்ரீ ஆயிட்டீங்களா? சரி, விளையாடலாமா? உங்களுக்காக கேள்வி.
0: தமிழ்நாட்டின் வற்றாத நதி எது?
4: காவேரி.
0: இல்லையே. தமிழ்நாட்டின் வற்றாத நதி?
4: முல்லை.
1: இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அதாவது தமிழ்நாட்டின் வட்சார நதி எது? பாடல் இப்போ கேட்கலாம். நேரம் 4:48, பண்பலையிலிருந்து பாடல் இதோ.

0: 4:52 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களம்ல இன்னைக்கு நம்ம கண்டிருக்கிற களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயஸ்ரீ. ஜோஸ்வின். சரிம்மா, விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்காக இதோ கேள்வி கேட்கலாமா?
0: குடகுமலையில் தொடங்கும் நதியின் பெயர் என்ன? உங்க வாய்ஸ் வந்து 2-3 தடவையா கேக்குது. உங்க வாயில இருந்து கொஞ்சம்
2: தள்ளி
0: கரெக்டான பதிலையே.
1: ரொம்ப நன்றிங்கம்மா, இணைப்பில் இணைந்ததற்கு சரியான விடை சொல்லிட்டீங்க. நேரம் 4:53. இனிமே அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: மாரத்தன சுந்தரபண்டி பேசுறேன்.
1: சுந்தரபண்டி ஐயா, விளையாடலாமா?
3: விளையாடலாம். நடிகா இருக்கேன்.
0: உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின்
3: வற்றாத நதி எது? தாமிரபரணி நதி.
0: ஆகா, ஒரு நேர் சூப்பரா சொல்லிட்டாங்க. கடைசியில
1: ரொம்ப நன்றி
0: சொல்லிட்டீங்க.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பதா இருக்கீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: உங்களுக்கும் சார்பும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வணக்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: உங்களுக்கான பாடல் இதோ. வராக நதி
1: எல்லாம்

0: தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம்.
1: விட்டா பூமியில தான் இருக்குன்னு சொல்லுவீங்க போல.
0: வேணா சொல்லுங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கு அவங்களுக்கு அரை மார்க். அது எந்த மாவட்டம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அரை மார்க், முழு மார்க்.
2: இதுவாண்டா மெல்ல கேக்குற, நல்லா சத்தமா கேட்க வேண்டியதானே.
0: அப்புறம் அடிச்சு போடுவாங்க. நீங்க வேற
3: தேனி மாவட்டம்.
1: தேனி மாவட்டம்
0: அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: தேனி மாவட்டத்துல இருக்கிற பெரிய குளம்ல அமைஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கங்க நேயர்களே. அடுத்ததா வர நேயர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
0: நேரம் 4:55 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது அட்டக்கலம். இணையும் நேர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: யாரு யாரு யாரு யாரு?
4: மேகலா வாடிப்பட்டி.
0: மேகலா வாடிப்பட்டில இருந்து பேசுறீங்களா?
4: ஆமா.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
1: நன்றி.
0: நேரம் 4:56 கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா? நம்ம ஒரு 15 கேள்விகள் நம்ம கேட்டிருப்போம். நேர்கள் வந்து நல்ல பதில் சொன்னாங்க, முயற்சி செஞ்சாங்க.
1: நிறைய பேர் நல்லா முயற்சி செஞ்சாங்க, நிறைய பேர் டக்கு டக்குன்னு ஆன்சர்
0: பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன கேள்வி கேட்டோம் அதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டோம்னா இளைஞர்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும். கரெக்டா?
1: தமிழ்நாட்டின் மாநில மரம் இதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா பனை. பனைதான் வந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக இருக்குது. அதை தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டின் மாநில மலர் எதுன்னு கேட்டிருந்தோம், அது வந்து செங்காந்தாள் மலர். சரியான விடை வந்து சொல்லிட்டாங்க.
0: ஆமாம், அரிமா என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அரிமாக்கு பொருள் வந்து சிங்கம், சரிங்களா? அடுத்து வந்து வராக நதி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தோம். தேனி மாவட்டத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில்
1: வந்து அமைஞ்சிருக்கு.
0: அடுத்து ரெட்டை கிளவி.
1: ரெட்டை கிளவி அப்படின்னா என்னன்றதை கேட்டிருந்தோம். ரெட்டை கிளவி அப்படின்னா பிரிச்சா பொருள் தராத, சேர்ந்து மட்டுமே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். சலசல, படப்பட, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் ரெட்டை கிளவி அப்படின்ற அழைக்கப்படுது.
0: ஆமா. அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் நிலக்கரி எங்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். நெய்வேலி.
1: ஆமாங்க, தமிழ்நாட்டில் வந்து பழுப்பு நிலக்கரி வந்துட்டு நெய்வேலியில கிடைக்குது.
0: மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்டிருந்தோம். ஒரு நாளில் வாழக்கூடிய ஈசல்.
1: ஆமாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். அதாவது மழை நேரங்களில் எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்கும், ஒரே நாளில் அது வந்துட்டு தன்னோட உயிரை விட்டுரும். இதான் வந்துட்டு குறைஞ்ச ஆயுட்காலம் கொண்ட உயிரினம்.
0: தமிழ்நாட்டில் மிக பழமையான அணை எதுன்னு கேட்டிருந்தோம்.
1: இதுக்கும் சரியான விடை சொன்னாங்க. கல்லணை, அதாவது நம்ம திருச்சியில அமைஞ்சிருக்கிற கல்லணை தான் வந்துட்டு மிக பழமையான அணை.
0: ஆமா. அடுத்து ஆலம் வேலம் எதை குறிக்குது அப்படி கேட்டிருந்தோம். ஆலம் வேல், அப்புறம் வந்து வேலம்பூச்சி.
1: அதாவது இதை வந்து பல் வளர்க்கறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. பல் வளர்க்கனா நல்லதுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, சொல்லுவாங்க இல்லையா, ஆலம் வேலம் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லிட்டு, அதுதான்.
1: ஆமாங்க, அதே தான்.
0: அடுத்து முக்கியமானது ஒண்ணு கேட்டிருந்தோம். மெழுகு போன்ற படலம் எதுல அப்படின்னா தாமரைப்பூ. தாமரைப்பூல ஏன் தண்ணி ஒட்டல அப்படின்னா அதுல வந்து மெழுகு போன்ற படலம் இருக்கு.
1: தாமரைப்பூல வந்துட்டு தண்ணி ஒட்டாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதுல வந்து இலையில வந்து மெழுகு படலம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கான எஃபெக்ட், இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை விளைவுன்னு சொல்றாங்க. இது வந்து தண்ணி ஒட்டாது அப்படிங்கிறதுனால.
0: சரி, அடுத்து வந்து குடகு மலை தொடங்கும் நதியின் பேர் என்னன்னு கேட்டிருந்தோம். குடகு மலைனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
1: கூர்கு. அதாவது இப்ப காலத்துல வந்து கூர்குன்னு சொல்றோம், அதான் வந்து குடகு மலை. அது அமைஞ்சிருக்கிற நதி, அங்க தொடங்குற நதி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வருது. நம்ம காவேரி தான், அந்த பொன்னின்னு சொல்லப்படுற காவேரி தான் வந்துட்டு அங்க தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற அந்த நதி.
0: அடுத்து மிசிசிப்பி நதி எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தோம், நீங்க தான் பதில் சொன்னீங்க அதுக்கு.
1: ஆமாங்க, வட அமெரிக்கால இருக்கிற யூஎஸ்ஏல இருந்து ஆரம்பிச்சு மெக்சிகோ வழியா அட்லாண்டிக் கடல்ல கலக்கிறது தான் வந்து மிசிசிப்பி நதி. இதை வந்து நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா வந்து நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வற்றாத நதி தாமிரபரணி தான் தமிழ்நாட்டோட வற்றாத நதி. மற்ற நதிகள் எல்லாமே வந்து வேற மாநிலங்களை தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ள வருது, வற்றவும் செய்து. ஆனா தமிழ்நாட்டின் வற்றாத நதி எதுன்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி தான்.
0: ரொம்ப அருமையா வந்து கேள்விக்கு பதில் சொல்லி நம்ம நேர்கள் வந்து தெரிஞ்சா நாங்க சொல்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு வந்தாங்க. பேசிய மற்றும் பேச முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா மற்றும்
1: சூரிய பிரகதீஷ்.
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சூரியகலா. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இயக்குநர் எம் எம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன்வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிரான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து நேர்கள் இன்னிசையாக கேட்டு ரசிக்கவிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் தரும் தேனிசை கானங்களில் முதலாவதா சின்னம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் நேர்களுக்காக வளம் வருகிறது.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

நேரம் மாலை 5:09, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் ஒழிக்கிறது மாலை தென்றல். தென்றல் தரும் இன்னிசை காணமாய் அடுத்ததாக வர இருக்கும் பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து, இதோ கானங்களாய் காற்றில்.

நேரம் 5:15, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காணம் காற்றில் கலந்து தென்றலாய் வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாண்டிதுரை திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில் மெல்லிசையாய்.

அழகாய் அருமையாய் இனிமையாய் ஒழித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் வலிக்கிறது இதோ பாடல்.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான பாடல்களை ஒலித்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து. இதோ வருகிறது மாலைக்காக.

நேரம் மாலை 5:33, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலைக்கு ஏற்ற இதமான பாடல்களை ஒலிக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து. இதோ ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் 5:39. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தென்றலாய் வரும் கானங்களில் அடுத்ததாக வர இருக்கிறது சக்திவேல் திரைப்படத்திலிருந்து மாலை தென்றல் தரும் பாடல். இதோ காட்டளைகளில்

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: நேரம் 5:45. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான அருமையான பாடல்களாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல். மாலை தென்றலில் 80s songs வரிசையாக கேட்டாச்சு. அடுத்த 90s குள்ளே நுழையலாம். வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து

நேரம் 5:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து இதோ.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் தந்த இன்னிசை கானங்களில் நிறைவாக வர இருக்கு காதலன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ காட்டலைகளில் நிறைவான காணமாய்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்

0: விசாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து
1: இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்
0: முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஆண்டு ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்ட படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும் மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக BTech ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. BTech பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. BTech ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் ஆண்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள வணிகக் கல்லூரி புட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் இருக்கின்றது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசுசார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் UG அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜூன் 14 தேதி ஆகும். அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். SC SCA மற்றும் ST வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031.
3: இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashwani, the news read by Anuja Kumar. India strongly condemned the recent attack on a ship off the coast of Oman, in which three Indian nationals lost.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT

0: ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:27 தொடர்வது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலக கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டின் தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம் மாடு வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞன் பாரதி ராஜா அவர்களுக்கு புகழஞ்சலி கேட்கலாம், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு, 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
3: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 $1.5 trillion பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில

0: அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கேணியிலிருந்து ராஜ்குமார்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இல் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. நேரம் 6:41, இசைக்கும் முதல் பாடல் கிங் திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.

0: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா இருக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன் கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
0: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
0: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்தி பூக்கள். இசைக்கும் அடுத்த பாடல் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: ரசித்துக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: போதும், நிறுத்து. ஆள் எப்படி இருப்பா?

0: கேட்டு ரசித்தது அந்திப்புக்கள். அந்திப்புக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. 8:05 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்க பட்டாம்பூச்சிகள். சுட்டி குழந்தைகள் பேச அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அழைக்கலாம். தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல் இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
3: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜ்ல வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி

0: பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதில் வந்து சில்ட்ரன் வந்து தங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்குறதோட இம்பார்ட்டன்ஸு, ஒரு க்ரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூலில் வந்து முடித்து போகிற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேயில் பெஸ்ட்டாக வளர்த்த ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ட்ரீயை வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பாக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்டில் ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோடு சேர்ந்து. க்ரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு தானிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டுத் திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 crore மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை, பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 1,600,000 crore அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 metric tons அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 crore செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: மானியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் மூன்று இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தகவல்கள் இதோ காற்றலைகளில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:33. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க ஹிட்டான பாடல்களா, புத்தம் புது பாடல்களா, ஒழுகருக்கு பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தர முதல் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் பாடல் காட்டலைகள் வந்துகிட்டே இருக்கு நேர்களுக்காக.

நேர்களே கேட்டிங்களா, பாட்டு சூப்பராக இருந்துச்சா? இதாங்க பாட்டு, இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் நிகழ்ச்சி தர பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஒரு செம்மையான பாடல் காட்டலைகளில் வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் 7:41, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கடகடன் ஓடிக்கிற டைம்ல நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். தாய்க்கிழவை திரைப்படத்திலிருந்து இது பாட்டு, இது ஹிட்டு.

நேரம் 7:46. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, புத்தம் புது பாடல்களா, சூப்பரான பாடல்களா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டளைகளில் நேர்களுக்காக.

நேரம் 7:49. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான அழகான செம்மையான பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரே இஷ்க்மேன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு பாடல் நேர்களுக்காக.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 7:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல், நிறைவான பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு பாடல். இதோ

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க

வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம் நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சுட்டிகளே, வணக்கம் நேர்களே. நேரம் 8:05. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனிதே ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல பேச சுட்டிகள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி கேட்கலாம். இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 8:11 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல பேச காத்துக் கொண்டிருக்கும் சுட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து யாழினி பேசுறேன்.
0: யாழினி, எங்க இருந்து பேசுறீங்க?

0: மதுரை.
1: சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
0: 6th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்?
0: கோட் படத்துல இருந்து விசில் போடு சாங்.
1: அந்த பாட்டை ரொம்ப பிடிக்குமா? சரி, எங்களுக்காக இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறீங்க?
0: இன்பத் தமிழ் பாட்டு.
1: சொல்லுங்க, கேட்போம்.
0: தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அந்த தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வு இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர்.
1: அடடடடடா, அருமையா பாடிட்டீங்களே.
0: பணமெஞ்சு பேர், இந்த தமிழ் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன்.
1: அருமை அருமை அருமை மகளே, அருமை. சரி, உங்களுக்காக பாட்டு கொடுத்துடலாமா? கோட் படத்துல இருந்து இன்னும் ஒரு பாடல் கொடுத்துடலாம். இதோ

8:16:36 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இல் பட்டாம்பூச்சிகள்.

இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி கேட்கலாம். இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.

நேரம் 8:20 நம்ம கூட பேச ஒரு சுட்டி காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக, வணக்கம். வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஆதித்யா, தைரியமா பேசுங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அம்மாட்ட கேளுங்க, அம்மா தான் தோசை சுட்டு தருவாங்க. சரி, ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நம்ம நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். சூப்பர். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதனால தயங்கிக்கிட்டே பேசுறீங்க. அடுத்த தடவை அம்மாவோட ஹெல்ப் இல்லாம பேசணும், சரிங்களா? சரி, யார் கூட எல்லாம் விளையாடுவீங்க? தம்பி கூட விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க? என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க தம்பி கூட? வேற

0: சொல்லுங்க. அப்புறம் கேரம் போர்டு நல்லா விளையாடுவீங்களா?
1: அரிசி மாவு உளுந்த மாவு அப்பா வச்சு நாலு அம்மா வச்சு மூணு எங்களுக்கு ரெண்டு பாப்பா வச்சு ஒன்று ஜீனையும் சேர்த்து கூடி கூடி உண்பம்.
0: அவ்வளவுதானா? சரி, யோசிச்சிட்டீங்களா என்ன பாட்டு கொடுக்கலாம்? விஜய் சாங் தான் கொடுக்கணுமா? சரி கொடுத்துடலாம். சரிங்களா, ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காக இதோ பாடல்.
2: யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி கேட்கலாம். இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.

0: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. விடைபெறுவது சுமையா. நன்றி நேயர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.
1: நான் வந்து இப்போ மாடு வளர்ப்பை பற்றி இப்போ பேச போகிறேன். மாடு வளர்ப்புன்றது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில். அதே ஒரு தொழில்ன்றதை காட்டிலும் ஒரு லாபகரமான ஒரு இது. என்னன்னு கேட்டால், நாம் வந்து மாடு வளர்க்கும்போது அதனுடைய சாணம் பூரமே உரமாகுது, போடக்கூடிய முதலீடு பூரமே அதுக்குள்ளே வர்றதுனால நமக்கு வந்து அது லாபகரமாக இருக்கும். அதுலேயும் வந்து வேலை ஆட்கள் இல்லாமல் தனது ஆட்களே, தனது குடும்ப ஆட்களே அந்த வேலையை பார்க்கும்போது அந்த காசு நமக்கு மிச்சாகும். இதுதான் விவசாயத்தினுடைய ஒரு மெயினான ஒரு பார்ட்டு. ஏன் வந்து ஒரு கலப்பு பண்ணைன்றது ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு சொன்னால், அங்கே வந்து 4 மாடு

நாலு கோழி ரெண்டு ஆடு இதை வளர்த்துருந்தா ஒன்றில் லாபம் இல்லாட்டினாலும் இன்னொன்றில் வரும். பத்து மரம் வச்சுட்ருக்கணும். அந்த பத்து மரத்தில் வந்து ஒன்று என்ன செய்யும், நமக்கு வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே, இப்போ ஒன்றும் இல்லை சவுக்குன்னு சொன்னால் கரெக்டாக ஆறாவது வருஷத்துக்குள்ளே அதை வெட்டி ஆகணும். தேக்குன்னு சொன்னால் அது கரெக்டாக நாற்பதாவது வருஷத்தில் வெட்டி ஆகணும். ஒரு மகாகனி இருக்குது, அது வந்து கரெக்டாக முப்பதாவது வருஷத்தில் வெட்டி ஆகணும். அப்போ அந்த விவசாயிக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகிற ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், அந்த செலவுக்கு அது சரி கட்டும். இப்போ இந்த கிராப்லாம் வந்து போடுறோம், மற்ற வெங்காயம் தக்காளி கத்திரி இந்த மாதிரி பயிர்கள்லாம் போடும்போது அது ஷார்ட் டூரேஷன் கிராப்பு, மூணு மாதத்துக்குள்ளே அந்த காசு வந்து அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ மாடு வளர்ப்புன்றது என்னென்னு கேட்டால் இதில் வரக்கூடிய களை, அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய நம்ம ஊடு பயிராக போடக்கூடிய அகத்தி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், உடச்சி அந்த மாட்டுக்கு அதை போடுறோம். அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக வெள்ளச்சோளம் போடுறோம்னு சொன்னால் அந்த சோளத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், வெளியே விற்கிறோம். மக்காச்சோளம் சோளத்தை மட்டும் விற்கிறோம், மிச்சத்தை ஃபாடராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லெக்யூம்ஸு, அது வந்து என்ன, அந்த ஓரக்காலில் வந்து அந்த சணப்பு அதுக்கப்புறம் வந்து கூவாப்பல் இதெல்லாம் போட்டாச்சுனாலே போதும். இன்றைக்கி வந்து கோ ஃபோரை காட்டிலும் கோ ஃபைவ் வந்து அதிகமான ஒரு மகசூலும் குறைந்த நாட்களில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் உள்ள ஒரு புல் பயிராக இருக்குது. புல் இல்லைன்னா மாட்டுக்கு வந்து ஒரு கறவை கூட இருக்காது. ட்ரை ஃபாடர் வந்து எப்போ யூஸ் ஆகும்னு கேட்டால் அது செமிச்சு வெளியேற்றுறதுக்கு மட்டும்தான் அது வந்து தேவை. 25 கிலோ பால் எடுக்கும்போது அதுக்கு வந்து 30 கிலோ தீவனம் போடணும். 30 கிலோ எப்படி போடணும், மூணாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து பச்சை தீவனம், ரெண்டாவது வந்து காய்ந்த தீவனம், மூணாவது வந்து அடர தீவனம். அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டாக ரேஷியோ நல்லாயிருக்கும். அந்த மாடுடைய லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாடு வந்து 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் அது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், ரீடைன் பண்ணிக்கலாம். இதனால் விவசாயத்துக்கு வந்து வருமானம் வரும், அந்த விவசாயிக்கும் மாட்டுடைய வருமானம் அப்படியே முழுசாக கிடைக்கும். மாட்டுடைய வேல்யூஷன் ரீவேல்யூஷன் போகும்போது ஒரு மாடு இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு சொன்னால் அது மறுபடியும் போகும்போது 50 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் 2 ஈத்து 3 ஈத்து வரைக்கும் தான் மாட்டுடைய பால் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க இருக்க கிராஜுவலாக குறையும். இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாட்டுடைய ப்ரீடரை தலையீத்தில் மட்டும்தான் அதை வாங்கணும். அதே மாதிரி கிராஸ் ப்ரீடாக வாங்குறது ரொம்ப நல்லது. மாட்டில் வந்து ஹோல்ஸ்டின் ஃப்ரிஷியன், டேன், ரெட்டேன், சிந்தி, ஜெர்சி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இதில் வந்து நாட்டு மாடு வந்து சிந்தி, சாகிவால், காங்கேயம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்கரஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆலம்பாடி இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உள்ள மாடுகள். இப்போ உதாரணமாக ஜெர்சின்றது வந்து நியூ ஜெர்சி அமெரிக்கா, ஹோல்ஸ்டின் ஃப்ரிஷியன்றது வந்து அமெரிக்கா. இதெல்லாம் காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மாடுகளில் அதிலிருந்து கலெக்ஷன் பண்ணக்கூடிய 7 ப்ரீடரை தான் வந்து நமக்கு வந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து அதை பெருக்கிறோம். ஆனால் அதன் ஈல்டு கூடுமே தவிர அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டோ அல்லது எஸ்என்எஃப்ஓ அல்லது ஃபேட்டி சப்ஸ்டன்ஸோ வந்து அது மெயின்டைன் ஆகாது. நாட்டு மாட்டுடைய எஸ்என்எஃப்ஓ அல்லது அந்த கொழுப்பு பொருளோ வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு சக்தி இதில் இல்லை. ரெண்டாவது, நோய் எதிர்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் நாட்டு மாட்டில் வந்து நோய் எதிர்ப்பு ஜாஸ்தி. ஆனால் நாடு மாடுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா போய் மலையில் போய் அதை மேய்ஞ்சி வரணும், பல விதமான மூலிகைகளை அது சாப்பிடணும். உதாரணமாக வந்து இந்த ஒன்றும் கிடையாது, பூளப்பூ கட்டுறோம் அதை சாப்பிடும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவாரம் குலையை சாப்பிடும், அது சாப்பிடாதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே சாப்பிடும். அப்புறம் நம்ம கீழாநெல்லி மேலாநெல்லி இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கும். அதுக்கப்புறம் இந்த அகத்தி புல் எல்லாத்தையுமே சாப்பிடும்போது அந்த இம்யூனிட்டி அதனுடைய சைக்கிளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலில் தான் போய் அது சேருது. அப்போ அந்த பாலை நம்ம சாப்பிட்டோம்னா அது நாட்டு மாட்டு பால். ஸோ இது வந்து எப்பயுமே மேய்ஞ்சி வர்ற மாட்டுடைய பால் வந்து எப்பயுமே அதிகமான சக்தியும் உடையது. இதே மாதிரி அந்த செலவும் வந்து ஜாஸ்தி, போய் மேய்ஞ்சி வரணும். அதே மாதிரி ட்ரை ஃபாடர் இதெல்லாம் போட்டோம், கான்சன்ட்ரேஷன் அது கான்சன்ட்ரேஷன்ன்றது வந்து அடர்த்தி வேணும். அது ஒரு மாட்டுக்கு வந்து 5 கிலோ ஒரு நாளைக்கு பிரித்து போடணும். இது போக மினரல்ஸு, கால்சியம், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் இதெல்லாம் வந்து நம்ம 30 கிராம் பிரித்து 15 கிராம் 15 கிராம் ஒரு நாளைக்கு அது போட்டு விட்டோம்னா ரொம்ப நல்லது. இது போக டென்ஸ்லேயும் வந்து நம்ம பருத்தி விதை இருக்குது, அதில் சின்ன பருத்தி விதையில் அதிகமான ஒரு சக்தி இருக்கிறதுனால நாம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்லது. இந்த சின்ன பருத்தி விதை ஒரு நாளைக்கு வந்து 1/2 கிலோ, அதிகமாக வேண்டாம், ட்ரையாக கொடுத்தாலும் சரி அல்லது நம்ம
தண்ணியில் ஊற வச்சு அதை கொடுத்தாலும் சரி. அப்புறம் இது குச்சி தீவனம் இப்போ வந்திருக்கு, அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களே எல்லாமே கலந்து மொலாசஸ் கலந்து அது சாப்பிட்ற மாதிரி அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து

நேச்சுராக கம்பு மாவு, பாசி டஸ்ட்டு, மக்கா மாவு இதெல்லாம் போடும்போது உள்ள ஒரு சக்தி வந்து இதுக்கு கிடைக்காதான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஈஸியாக கிடைக்கும், குச்சி தீவனமோ அல்லது மலாசஸ் கலக்காத குச்சி தீவனமோ கிடைக்கிது, அதையும் நம்ம போடலாம். பால் கூட இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸு, என்ன மெயின்டெனன்ஸ் கேட்டால் 21 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாடு வந்து மொடடிக்கும், அதுதான் வந்து லைஃப் சைக்கிள். அந்த 21 நாளைக்கு ஒரு தடவை மொடடிக்கும் போது நம்ம கரெக்டாக வந்து கால்நடை மருத்துவமனையில் போய் அந்த ஊசியை போட்டாலும் சரி, அவங்கள இங்கே வர சொல்லி போட்டாலும் சரி, அல்லது நேச்சுரல் ப்ரீட் இருந்தால் ரொம்ப நல்லது, போட்டுட்டோம்னா அது கரெக்டாக செனையாயிரும். செனையாகும்போது அது எத்தனை நாளும் கரெக்டாக 9வது மாதம், அது முன் 10 நாள் பின் 10 நாள் கரெக்டாக ஈன்றும். அது கரெக்டாக 270 நாள்லேருந்து 300 நாளைக்குள்ளே அந்த கண்ணுக்குட்டி பறந்துடும். இப்போ தமிழ்நாடு அரசும் சரி அல்லது மத்திய அரசும் சரி, இப்போ புதுசாக வந்து ரீஃபில்ஸ் பூராமே நமக்கு ஃபீமேல் காஃப் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபீமேல் காஃப் ரீஃபிலே அவங்க தனியாக கொடுத்துட்றாங்க. அது கவர்மெண்ட் தமிழ்நாடு

அந்த கண்ணுக்குட்டி பறந்துடும். இப்போ தமிழ்நாடு அரசும் சரி அல்லது மத்திய அரசும் சரி, இப்போ புதுசாக வந்து ரீஃபில்ஸ் பூராமே நமக்கு ஃபீமேல் காஃபு தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபீமேல் காஃப் ரீஃபிலே அவங்க தனியாக கொடுத்துட்றாங்க. அது கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரீஃபில் வந்து ஒரு ரீஃபில் 50 ரூபா, அது அவங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்டால் அவங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது அப்புறம் எஃப்எம் ஃபுட் அண்ட் மவுத்து, அது வந்து வாய்க்கான கால்கான, அதுவும் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கரெக்டாக 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அல்லது 1 இயர் ஒன்ஸ் எஃப்எம்பி கொடுத்துட்றாங்க அவங்களே. அந்த வேக்சினேஷன் கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து சப்சிடி ரேட்டு கம்மி, அதுவும் இருக்குது. ஒரு காலத்தில் ஹெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கம்பெனியில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், இப்போ வந்து இங்கே ஸ்பாட்டுக்கே வந்து போட்டு அட்டையை கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு அது ஈஸியாக மெயின்டெனன்ஸ்க்கு ஆயிருது. அதுக்கடுத்து பிக்யூ, அது வந்து ப்ரூசுலோசிஸ். ப்ரூசுலோசிஸ்ன்றது என்னன்னு கேட்டால் இந்த தொண்டை அடைப்பான். அடைப்பான்றது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த வைரஸ், அதுவும் எல்லாமே வைரஸ் தான். இந்த இதுவும் வைரஸ் தான், இது எஃப்எம்பியும் வைரஸ் தான். வைரஸ் வந்து லட்சக்கணக்கான வைரஸ் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து தாக்கக்கூடிய வைரஸ் வந்து இதெல்லாம். அதுக்கடுத்து வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டால் இந்த மாஸ்டைட்டிஸ். மாஸ்டைட்டிஸ்ன்றது என்னன்னு கேட்டால் அட்டர் ஸ்வெல்லிங்ஸ், அதுவும் வந்து ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருதுன்னு கேட்டால் கீழே வந்து எப்போவுமே தொழுவும் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாமல் தண்ணி தேங்கி ஸ்டாக்னைஸ்டு வாட்டர் அல்லது அதனுடைய வாட்டர் இருந்தாலும் அதில் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரத்தான் செய்யும். வைரல் ஆசோ, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா, அது வந்து நமக்கு மனுஷனுக்கே வரும்போது மாட்டுக்கு எந்த மச்சிலும். அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸா த்ரூ தி ஏர் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் பரான்ஜிகல்ஸில் வெடிச்சு வெடிச்சு போகிறமே வரும்போது ஏரில் கூட ஏரேஷனில் வருது. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று என்ன கேட்டால் இந்த மாஸ்டைட்டிஸில் வந்து உடனே கவனிச்சிடணும். அந்த காம்பு வீங்குதா உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து உடனே காமிச்சிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா மெடிக்கலில் போய் நமக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு நம்ம அந்த வைத்தியத்தை பார்க்குறதுக்கு இந்த மேமட்டைன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அது வாங்கி நம்ம போட்டோம்னா அப்போதைக்கு ப்ரொடெக்ஷன். ஆனால் காய்ச்சல் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை மருத்துவரை கூப்பிட்டோ அல்லது உதவியாளரை கூப்பிட்டோ செய்கிறது தான் நமக்கு வந்து அட்வைசபிள். பண்ண நிர்வாகம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒரு 6 மாதம் கரெக்டாக நாமளும் பக்கத்திலே போய் இருந்து பண்ணாதான் பண்ணையில் லாபம், இல்லைன்னா அதை வந்து அந்த அளவுக்கு லாபம் காண நம்ம முடியாது. ஆளுகளுடைய வேலையாட்கள் வந்து கரெக்டாக சின்சியராக இருக்கணும், சுத்தம் தொழுவும் வந்து சுத்தமாக இருக்கணும், பீரியாடிக்க கரெக்டாக அந்த இன்சிமினேஷன் இருக்கணும், அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இந்த இது இயர்லி ஒன்ஸ் அதெல்லாம் போடுறது, அந்த அட்டையை வச்சு பார்த்துட்டு அதை வந்து ப்ரீடர் வந்து 10% ப்ரீடர் இல்லாமல் 80% ப்ரீடர் வந்து எப்பயுமே அட்வைசபிள், அது நல்லது. எந்த ஒரு பண்ணையுமே 80% ப்ரீடர் வச்சு இது வரைக்கும் தோத்ததே இல்லை. ஆனால் நிர்வாக ரீதியாக நாம் கரெக்டாக அதை கவனிக்கணும். ஒரு காலத்தில் வந்து 6 மணி நேரத்துக்கு 1 தடவை அந்த பாலை கறந்தாங்க, 8 மணி நேரத்துக்கு 1 தடவை, 3 டைம்ஸு, அது வந்து 6 மணி நேரம் 4 டைம்ஸு, இப்போ 2 டைம்ஸு. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல மாடை வந்து நீட்டாக தண்ணிக்கு விட்டுறணும். பாலை கறந்த உடனே தண்ணிக்கு வர்றது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டோஸ் எப்போ மத்தியானம் பாலை கறந்த உடனே தண்ணிக்கு விடணும். இது அதிகமான மாடுகளை வச்சாலும் நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அளவாக 2 மாடு இல்லை 4 மாடு, அதில் வந்து 10 லிட்ரு, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து 250 லிட்ரு வந்து 400 லிட்ரு வரைக்கும் போச்சு. இன்றைக்கி வந்து ஃபாடர் வந்து இல்லாத, க்ரீன் ஃபாடர் இல்லாதனால ட்ரை ஃபாடராக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பால் விலையும் வந்து 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாக்குள்ளே தான் வருது. அது வந்து கட்டாத ஒரு விலையாக இருந்தாலும் தானே அந்த தொழிலை சின்சியராக பண்ணும்போது இது லாபகரமான தொழில் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வெறும் மாட்டை மட்டும் இல்லாமல் கண்டும் முக்கியம். அதில் வந்து ஃபீமேல் காப்பு, அதை வந்து பெண் கண்குட்டி, அந்த பெண் கண்குட்டியை வந்து டிஆன் பண்ணணும். எப்போன்னு கேட்டால் கரெக்டாக அது ஈண்ட 10வது நாளைக்குள்ளே கொம்பை வந்து சுட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த மாடு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அதிகமான ஈல்டும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து முட்டக்கூடிய ஒரு அந்த டெண்டன்சி அதுக்கு வராது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டால் செயின் சிஸ்டம். அந்த செயின் சிஸ்டம் வந்து ஒரே இடத்துல, அது டிப்ளேட்டர் எப்படி கோழி வளர்க்குறோமோ அதே மாதிரி இது வந்து ஒரே இடத்துல கரெக்டான ஃபீடர், அதை கட்டிங் சேப் கட்டர் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து, சேப் கட்டர் நீட்டாக கொடுக்குறாங்க. அது 25%, 50% அந்த மாதிரி காலத்துக்கு தக்கன அவங்க கொடுக்குறாங்க. அந்த சேப் கட்டரை வாங்கி நாம் வந்து பெரிய பெரிய புல்லுகள் அப்புறத்தையும் வெட்டி சோளத்தட்டை, அதுக்கப்புறம் வந்து NB21, BN2, அதுக்கப்புறம் வந்து கோ 4, கோ 3, கோ 5, இது எல்லாத்தையுமே வெட்டி போடும்போது இட் வில் கோ டைரக்ட்லி என்னது இசோபிகஸ், இசோபிகஸில் நேராக போகும்போது ஜீரண சக்தி அதிகமான அளவுக்கு வந்து சீக்கிரம் ஜெமிக்கும். அப்புறம் சீக்கிரம் ஜெமிக்கும் போது ரூமன் 1, 2, 3 வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாகும்போது அது என்ன செய்யுது, அந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ்லாம் வந்து பாலுடைய அளவு வந்து கூடுறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. எனவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சேப் கட்டரை வாங்கி அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது வசதி இல்லாதவங்க ஒரு கட்டையை வச்சு அறுவாலை வச்சு கரெக்டாக 1 அடிக்கு 1 அல்லது 1.5 அடி

ஒன்று வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அதை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து என்ன செய்யலாம், அதிகமான அளவுக்கு ஈல்டு எடுக்கலாம். நீங்கள் அப்படியே நேராக போடும்போது என்னதுன்னா அந்த சோகையை மட்டும் உரிக்கும் சில மாடு, அதுக்கப்புறம் என்ன செய்யாது, அதை அப்படியே கீழே போட்டுரும். சம்டைம்ஸ் வந்து ஜைலம் ஃப்ளோயம் உள்ள அந்த தண்டு வந்து தண்டு பகுதி வந்து தடிமனாக இருக்கும், அந்த தடிமனாக இருக்கும்போது கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு சொன்னால் மாட்டுக்கு வந்து பல்லு வந்து பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கும்போது அது புறத்தையும் கழிச்சு போட்டு வெறும் சோகையை மட்டும் உரித்து சாப்பிட்ரும். அந்த மாதிரி நேரங்களில் நாம் வந்து கட் பண்ணி ஒரு கூடையில், அவங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க பாவம் வேலை பார்க்குறவங்க, அவங்க லேபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அளந்து ஒரு நாளைக்கு, ஏன்னா 7 கிலோ சொல்கிறோம் ட்ரை ஃபாடர், 25 கிலோ சொல்கிறோம் க்ரீன் ஃபாடர், ஏன்னா அந்த க்ரீன் ஃபாடர் போடப்படத்தான் உங்களுக்கு வந்து ரூமனுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து நல்லா ஓடும், இல்லைன்னா அந்த என்கரேஜ்மெண்ட்டு அது ஓடாது. அதனால் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் எல்லாம் கரெக்டாக செக்ரேஷன் ஆகணும்னு சொன்னால் ட்ரை ஃபாடர் வேணும், அதுக்காக தான் ட்ரை ஃபாடர் 7 கிலோ போட சொல்கிறோம். 7 கிலோ போடும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து 5 கிலோ, அப்போ ஆக மொத்தம் பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து நம்ம போட்டோம்னு சொன்னால் அந்த மாட்டுடைய லைஃபும் கூடும், அதனுடைய ஈல்டும் குறையாது. எப்பயுமே மாடு ஈண்டாச்சுன்னு சொன்னால் 3 மாதம் தான் பால்ன்னுபாங்க, இல்லை 3 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 6-7 மாதம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இன்டேக், அதாவது வந்து அது எடுக்கக்கூடிய அந்த உணவுகள்லேருந்து கரெக்டான அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் 7 மாதம் நம்ம தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி பியூர் ப்ரீடர்ஸ் வச்சுருந்தா தான் ஃபேனு ஏசி இதெல்லாம் தேவை, ஆனால் ஒரு 80% அளவுக்கு நமக்கு வந்து நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், அந்த ப்ரீடர் கிராஸ் ப்ரீடர் அது பேர், அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு இம்யூனிட்டி நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஃபேன் ஏசி இந்த மாதிரி சேவையே தேவையில்லை. ரெண்டாவது மூணாவது, மாடை வந்து ஒரு மிஷினாக பார்க்கவே கூடாது, அது வந்து ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வந்து எப்படி தேவை, குளிப்பாட்டிருங்க கரெக்டாக, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதோ அல்லது வைரஸ் வர்றதோ எங்கே வந்து உட்காரோம், வாலில் தான் உட்காரோம். அதே மாதிரி புரூசுலோசிஸ் எங்கே வந்து உட்காரோம், அது ஒரு மாட்டிலருந்து இன்னொரு மாட்டுக்கு பின்னாடி ரெண்டு மாட்டினுடைய வாலும் ஒட்டும்போது அது அப்படியே அபார்ஷன் அந்த மாதிரி வைரஸ் வர்றதுக்கான, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் இடையில ஒரு 3 அடி கேப்பாவது அட்லீஸ்ட் இருக்கணும், ஏன்னா 2 மாடு ஒட்டும்போது இந்த 3 அந்த 3 6 அடி, மாட்டின் நீளமே 5 அடி, அந்த 1 அடி கேப் இருக்கும். அதே மாதிரி ரெட்டக்கயிறாக போடுங்க, ரெட்டக்கயிறாக போடும்போது என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒரு மாட்டோட இன்னொரு மாடு போய் உரசாது முட்டாது, எல்லா மாடுமே முட்டுன்றது நிச்சயமாக உறுதியாக இல்லை, ஆனால் சில மாடு வந்து அந்த ஒரு ஆங்ஸைட்டினால தான் முட்டுது. இப்போ உதாரணமாக வந்து ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் கரெக்டாக 21 டேஸ் அது மாடு மேலே தவ்வும், அதுக்கப்புறம் வந்து அந்த அறிகுறி என்ன இருக்குன்னா பிடிச்சிட்டு போகிற அந்த ஆள் மேலே தவ்வும், அதுக்கப்புறம் செம்மையாக தண்ணி சீவனம் இதெல்லாம் சாப்பிடாது குடிக்காது. அப்புறம் இன்னொன்று என்ன செய்யுன்னு சொன்னால் சிலது அந்த அறையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும், அதெல்லாம் நமக்கு சிம்டம்ஸு, அதை பார்த்துட்டு இம்மிடியட்டாக உடனே கூப்பிட்டிங்கன்னா உடனே அவங்க வந்து அதை பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த புரூசிலோசிஸ்ன்றது வந்து ஒரு பெரிய கொடிய நோய், அதே மாதிரி எஃப்எம் குந்துமணி இலை அதெல்லாம் வச்சு கட்டினா ஓரளவுக்கு அது நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து டைஜஷன் இன்டைஜஷன், டைஜஷன் வந்து எப்பயுமே எப்படின்னு கேட்டால் கரெக்டாக நைட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டுறணும், தண்ணி வந்து தேவையான அளவுக்கு எப்பயுமே கிடைக்கணும், அதுக்கு வந்து வாய் கிடையாது, அதனால் தேவையான அளவுக்கு அது தண்ணியை மட்டும் தொட்டியில் ரொப்பி வச்சுட்டு கரெக்டாக குடிச்சிட்டே வந்தோம்னா நீட்டாக அது எப்பப்போ தேவையோ அப்பப்போ அது சாப்பிடும்போது அந்த மாய்ச்சர் மெயின்டெனன்ஸ் உடம்பில் அது அந்த இது இந்த ஹீட்டு அதனால் வராது, ஆப்சிஸ் வராது, கொப்பளம், அந்த கொப்பளம்லாம் வந்துச்சுன்னா மாட்டுக்கு வேதனை காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தோடனே மில்க் ஈல்டு குறையும், மறுபடியும் அதை ரெக்யூப் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு 1 வாரத்துலேருந்து 1 மாதம் ஆகுது. அதனால் அந்த குறைஞ்ச பாலை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரது நமக்கு நஷ்டமான ஒரு தொழிலாக போயிடும். அப்புறம் இப்போ உண்ணி இருக்குது, உண்ணி வந்து ஒரு பாரசைட்டி, அது என்ன செய்யுன்னு சொன்னால் அந்த மாட்டின் ரத்தத்தை புறத்தையும் உறிஞ்சி தான் அது வளரும். அந்த உண்ணி கொசு ஈ இதெல்லாம் வந்து மாட்டின் ரத்தத்தை, மாட்டு ஈ இதெல்லாம் வந்து மாட்டின் ரத்தத்தை குடிக்கும்போது அந்த ஈல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி அந்த மாட்டினுடைய தரமும் குறைஞ்சி போகும். எனவே இதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அப்பப்போ சுத்தமாக வச்சுட்டு போரான் இந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா தாராளமாக வந்து பண்ணை லாபகரமாக இருக்கும். ரெண்டாவது நாம் வந்து பீரியாடிக்கல் கரெக்டாக ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கூப்பிட்டோன்னே அவர் வருவார், நம்ம மாடை இங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ள நான் அவரே வந்து இங்கே போட்டேன்னு சொன்னால் அது கன்சல்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம தாராளமாக செய்யலாம், கூப்பிட்டோன்னே எந்த நேரத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு மாடு வந்து ரொம்ப வீக்காக போச்சுன்னு சொன்னால் அதை வந்து எழுப்புறதுக்கு இந்த கால்சியம் இருக்குது, அதை வந்து நீங்கள் தாராளமாக உபயோகிக்கலாம். கால்சியத்தில் வந்து லிக்விட் கால்சியம், அது வந்து என்னென்னு கேட்டால்
நம்ம எத்தனையோ கம்பெனியில் போடுறாங்க. அந்த கம்பெனிலாம் போட்டால் அதிலே வந்து மல்டி மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, கால்சியம் சக்தி ஜாஸ்தி இருக்குது, குளுக்கோஸ்

0: கோஸ் இருக்குது. அப்போ டெக்ஸ்டோஸ் 5% பதில் இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்யூப்பாகி வரும். சில மாடுகளுக்கு வந்து பொட்டாசியமும் டெஃபிஷியன்சி இருக்கும், அந்தந்த ஏரியா பொட்டான்சியாலிட்டியை பொறுத்து தான் அது வந்து மாறும். ஸோ நம்ம வந்து போடக்கூடிய பொருள், அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸு, இது எல்லாமே வேணும். இது எல்லாம் காட்டிலும் இன்னொன்று முக்கியமானது, வெளிநாட்டுக்கு நாங்கள் போகும்போது பார்த்ததெல்லாம் என்னென்னு கேட்டால், மாடை வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணும்போது என்னென்னு கேட்டால், ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணும்போது சர்க்கிள் அப்படியே இந்த ரத்த ஓட்டமானது கீழேருந்து மேலே வரைக்கும் போகுது. சூகைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த சூகையை அதில் பிடிக்காது. நீட்டாக ப்ரஷிங் வந்து வெறும் வைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைக்கலை நல்லா சுருட்டி நல்லா பண்ணிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த நல்ல ராவி விட்டாலே ரோமங்கள் உதிரும். அந்த ரோமம் போயிடுச்சுன்னு சொன்னால் புது ரோமம் முளைக்குமா, அந்த முளைக்கும் போது அது என்ன செய்யும், நல்லா அந்த ரத்த ஓட்டம் ஓடி தோலெலாம் நீட்டாக இருக்கும், தோல் வியாதி எதுவுமே வராது. ரெண்டாவது உண்ணி பேனு இந்த ஈர் இதெல்லாம் எதுவுமே அதில் இருக்காது. இதெல்லாம் காட்டில் முட்டை. நாம் வந்து என்ன செய்கிறோம், அந்த முட்டையை வந்து ஒழிக்கிறதுக்கு தனியாக காசு போட்டு இதெல்லாம் வாங்குகிறோம், அது வேண்டாம். ப்ரஷ் பண்ணிட்டாலே அந்த முட்டை போயிடும். அதே மாதிரி லார்வாஸு, லார்வாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால், அந்த சின்ன சின்ன டிச் இருக்கும், யூரின் பாசேஜ் ஆகி அது அப்படியே ஸ்டாக்னைஸ்டு வாட்ரு எங்கெங்கே இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் சுத்தம் நல்லாயிருக்கும், எதுவுமே வராது. இல்லைன்னா அந்த இடத்துல வந்து என்ன செய்யும், லார்வா வரும், மஸ்கிட்டோஸ் வரும், அப்புறம் வந்து மாட்டு ஈ வரும், இந்த மாதிரி எத்தனையோ வரும். டஸ்ட்டு இதுக்கெல்லாம் மறுபடியும் நம்ம போகணும், தேவையா தேவையில்லை. நம்ம தாராளமாக லாபகரமான ஒரு பண்ணையை கொண்டு வரணும்னு சொன்னால், இது எல்லாத்தையுமே பாதுகாத்தாலே நமக்கு வந்து என்ன அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கணும். தானே தன்னுடைய குடும்ப நண்பரே எல்லாத்தையும் பண்ணால் அது நிச்சயமாக சிறப்பாக அமையும்ன்றது கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: இதுவரை மாடு வளர்ப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். இயற்கை வழி வேளாண்மையில் நெல் சாகுபடி. செயற்கை வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் நஞ்சில்லாத நெல் சாகுபடி முறை இப்போது பரவலாகி வருகிறது. தமிழக உழவர் தொழில்நுட்ப கழகத்தில் இணைந்துள்ள பல்வேறு பண்ணையாளர்கள் இயற்கை வழி வேளாண்மையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவற்றில் நாற்றங்கால் தயாரிப்பை பொறுத்தவரையில் தேவையான நாற்றுகளை பெற போதிய இடத்தை தேர்வு செய்து எளிதில் மட்கை உரமாகும் வாகை, வேம்பு, எருக்கு, கிளிரிசிடியா, நெய்வேலி காட்டாமனுக்கு, புங்கன், ஊமத்தை, எருக்கு போன்ற இலை தழைகளை மடக்கி உழவு செய்ய வேண்டும். இந்த தழைகள் விரைவாக மட்குவதற்காக அசஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை 200 கிராம் என்ற அளவில் எடுத்து மக்கிய குப்பையுடன் கலந்து நாற்றங்காலில் கடைசி உழவின் போது இட வேண்டும். இதனால் தழைகள் விரைவில் மட்கிவிடும். விதை நெல் நேர்த்தியை பொறுத்தவரையில் தேவையான அளவு நீரில் உப்பை போட்டு அடர்த்தியான கரைசல் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு நல்ல முட்டையை எடுத்து உப்பு கரைசலில் போட்டு பார்த்தால் அது மிதக்கும். இந்த அளவு கரைசலில் விதை நெல்லை போட வேண்டும். பதர்களும் சண்டு நெல்லும் மிதந்துவிடும். அவை சரியாக முளைக்காது. அவற்றை நீக்கிவிட்டால் மூழ்கிய நெல் நல்ல முளைப்பு திறன் கொண்டதாக இருக்கும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் அசோஸ் ஃபைரில்லம் முதலிய உயிர் உரங்களை போதிய நீரில் கரைத்து கொள்ள வேண்டும். அதில் 24 மணி நேரம் விதை நெல்லை ஊற வைக்க வேண்டும். 2 விழுக்காடு ஆவூட்டமும் 200 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரோசன்ஸ் சேர்த்த கரைசலில் 15 நிமிடங்கள் நெல்லை ஊற வைத்து எடுக்க வேண்டும். பின்னர் ஈரச்சாக்கில் நெல்லை போட்டு கட்டி மூடிவிட வேண்டும். அடுத்த 24 மணி நேரத்தில் நெல் முளைவிடத் தொடங்கும். பின்னர் நாற்றங்காலில் நெல்லை விதைக்கலாம். நாற்றங்காலில் தெற்கு வடக்காகவோ அல்லது கிழக்கு மேற்காகவோ நன்கு நீர் வடிக்க ஏதுவாக 1 அடி அகலம் வைத்து கயிறு பயன்படுத்தி கண்டி அமைக்கவும். நாற்றங்காலில் சீராக நெல் பரவ இது உதவியாக இருக்கும். தண்ணீர் வடிக்கவும் வடிகாலாக இந்த கண்டி பயன்படும். நாற்றங்கால் பயிர் பராமரிப்பை பொறுத்தவரையில் நெற்பயிர் சீராக வளர விதைத்த 10 முதல் 15 நாட்களில் கரைசலை தயாரித்து நாற்றங்காலுக்கு நீர் பாய்ச்சும் போது சீராக கலந்துவிட வேண்டும். 1 அல்லது 2 முறை 4 முதல் 7 நாட்கள் இடைவெளியில் கரைசலை பயன்படுத்தலாம். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம். அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், அமுத கரைசல் என்பது உடனடி வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுகிறது. இந்த கரைசலை 1 லிட்டருக்கு 10 லிட்டர் என்ற அளவில் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இந்த கரைசல் உடனடியாக தழை ஊட்டத்தை இலை வழியாக செடிகளுக்கு கிடைக்கச் செய்கிறது.

0: நேர்களே, இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி கேட்கலாம். இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி. இன்று இரவு 9:15 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
1: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை FM Rainbow 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன்.

சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், சில மனிதர்கள் சாதிக்கிறார்கள், ஆனால் மிகச்சிலர் மட்டுமே ஒரு தலைமுறையின் நினைவாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெயர்தான் பாரதி ராஜா. எட்டு திக்கும் அந்த உன்னத கலைஞனின் நினைவுகள் மண்ணின் வாசனை மாறாமல் கிராமத்து மனிதர்களின் இரத்தமும் சதையுமான உணர்வுகளை வெள்ளித்திரையில் செதுக்கிய இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்பதை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 1941 ஜூலை மாதம் 17 தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் சின்னச்சாமி கருத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார் அந்த மாபெரும் கலைஞன். திரையுலகில் அவர் படைத்த காவியங்கள் காலத்தால் அழியாதவை. அந்த உன்னத படைப்பாளிக்கு நம்முடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தும் நிகழ்வு இது.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு திரையுலகத்தினரின் புகழஞ்சலி.
1: ஒரு பெரு விருட்சத்தின் நிழல் சரிந்து விட்டது, எங்கள் வைகை ஆறு வற்றிவிட்டது, எங்கள் செங்காட்டில் ஓணான்கள் இறந்து விட்டன, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தீப்பிடித்து விட்டது. பால் பாண்டி என்ற பாரதி ராஜாவே, எங்கள் இயக்குனர் இமயமே, உங்களை போன்றதொரு படைப்பாளி இனி இந்த மண்ணில் பிறக்கப் போவதில்லை. எல்லோரையும் வாரி அணைத்து நீங்கள் காட்டிய அந்த எளிய அன்பும், கலைஞர்களை கனிவோடு தட்டி கொடுத்து தந்த ஊக்கமும் என்றும் மறையாதவை. மண்ணின் கதைகளை பேசிய நீங்கள் மண்ணோடு கலந்தாலும் நீங்கள் விட்டு சென்ற மனிதநேயத்தின் ஈரம் என்றும் காயாது. அந்த மலை உச்சியில் ஓடிக்கொண்டிருக்கும் சின்னப்பதாஸ், அலைகள் ஓய்வதில்லை, ஓயாத அலைகளின் சத்தம், முதல் மரியாதையில் தூக்க முடியாத இளந்தாரிக்கல், உங்கள் மயிலின் சூரியகாந்தி பூ சிரிப்பு, கிழக்கு சீமையின் அந்த பெருநிலத்தில் வீசிய செங்காற்று, படம் ஆரம்பிக்கும் போது இருகரம் கூப்பி மக்களை கும்பிடும் அந்த கருத்த கைகள், என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த குரல், எல்லாம் காலத்தால் அழியாதவை. போய் வாருங்கள் ஆசானே, போய் வாருங்கள் ஆசானே, வணங்கி நிற்கிறேன், ஆழ்ந்த இரங்கல்களை அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். தீனு ராமசாமி.
0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி. கலைத்துறையில் பயணித்தவர்களும், கற்றவர்களும், கால் பதித்தவர்களும், வெற்றி பெற்றவர்களும், பேரும் புகழ் அடைந்தவர்கள் பலர். அதில் நவரசமாக அரங்குகளுக்குள் எடுக்கப்பட்ட வெள்ளி திரையை வெள்ளை மனம் கொண்ட கதையாசிரியர், நடிகர், இயக்குனர் என பன்முக திறன் கொண்டவர் பாரதி ராஜா அவர்கள். அவர் ஜூன் 10 காலை நம்மை விட்டு விடைபெற்று கொண்டார். கலைத்துறையில் அவர் உருவாக்கிய படைப்புகள், அவர் முகம்

0: நீ எப்போது காணலாம் என்று நம் மனங்களில் இருக்கும் துக்கத்தை போல அந்த படைப்புகளும் கண்ணீர் வடிக்கின்றது. ஆம், இயக்குனர் இமயம் என்று தனி முத்திரை பதித்த தமிழ் திரையுலகில் தனி திறன் பெற்று விளங்கிய பாரதிராஜா அவர்கள் தனது 84 வயதில் விடைபெற்று விட்டார்.
1: கிராமத்து மண்வாசனையை தனது படைப்புகளில் தந்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு திரையுலகத்தினரின் புகழஞ்சலி.
2: வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் வைகை சீரங்காவட்டிலிருந்து தேவராட்ட கலைஞர் வெள்ளப்பாண்டி நான் பேசுறேன். நம்ம பாரதிராஜா அவர்கள் எங்க தேனி மாவட்டம் சேர்ந்தவர், சிறந்த தமிழ் திரைப்பட இயக்குனர். அவரோடு நான் மண்வாசனை படுத்த ஒரு 16-17 வயசுல நான் தேவராட்ட நிகழ்ச்சியில கலந்து தேவராட்டம் ஆடியிருக்கேன். அவர் எனக்கு இறைவழி சேர்ந்தது வந்து எல்லாத்துக்கும், திரைப்பட உலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப ஆழ்ந்த வட்டத்தை தெரிவித்து கொள்கிறேன்.
1: மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
3: தமிழ் சினிமாவின் மண் மனத்தை உலகம் முழுவதும் பரப்பிய அந்த மகத்தான படைப்பாளியின் கலைப்பயணம், நினைவுகள், சாதனைகள் மற்றும் அவர் நமக்கு விட்டு சென்ற சினிமா பொக்கிஷங்களை பற்றியும் பேசப்போகின்றோம்.

0: என்று இந்த நிகழ்ச்சியில்.
1: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு திரையுலகத்தினரின் புகழஞ்சலி.
2: வணக்கம், கவிஞர் இரா ரவி பேசுகிறேன். மதுரை விமான நிலையத்தில் உதவி சுற்றுலா அலுவலராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் திரைப்படங்களில் வாழ்கிறார். இறப்பு என்பது உந்தன் உடலுக்கு தான், இறப்பு இல்லை உந்தன் திரைப்படங்களுக்கு. 16 வயதினிலே தொடங்கி 40 படங்கள் பதித்தாய். முத்திரை இயக்குனராக வென்றாய். குணச்சித்திர நடிகராகவும் வளம் வந்து குணத்தில் குன்றாக நின்று நிலைத்தாய். கிராமத்தை நோக்கி திரைப்படங்களை திருப்பினாய். கிராமிய மனிதர்களை வெளிச்சம் காட்டினாய். எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தினாய். எல்லோருக்கும் திரைப்படத்தில் வாழ்வளித்தார். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து மூவர் கூட்டணி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனர் விருதை வென்றாய். முத்தாய்ப்பாக 6 தேசிய விருதுகள் பெற்றாய். தேனி அள்ளி நகரத்தில் பிறந்து சிறந்தாய். தேனினும் இனிய பாடல்கள் வர காரணமானாய். சமூக நீதியை திரைத்துறையில் நடைமுறைப்படுத்தினாய். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாய் ஒலித்தாய். தமிழுக்காக தமிழருக்காக போராடிய போராளி. தன் மனதில் பட்டதை துணிவுடன் சொன்னவர். முற்போக்கு கருத்துக்களை வெள்ளித்திரையில் விதைத்தவர். முத்தாய்ப்பான வசனங்களை திரைப்படத்தில் சொன்னவர். அலைகள் ஓய்வதில்லை, உன் அலையும் ஓய்வதில்லை. அற்புத திரைப்படங்களில் வாழ்கிறாய் என்றும் புகழ் வணக்கம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி தொடர்கிறது.
0: 1970களில் தமிழ் சினிமா பெரும்பாலும் ஸ்டுடியோக்களுக்குள் உருவாகி கொண்டிருந்தது. கிராமமோ நகரமோ எல்லாவற்றுக்கும் செயற்கையான செட்டுகளுக்குள் சினிமா உருவாகி கொண்டிருந்த காலம் அது. ஆனால் ஒரு இளைஞன் வந்தார். கிராமத்தை அப்படியே காட்ட வேண்டும், மண்ணின் வாசனையை மக்கள் உணர வேண்டும் என்று நினைத்தார். சினிமா என்ற ஒற்றை கனவோடு கையில் வெறும் நம்பிக்கையை மட்டுமே பிடித்து கொண்டு சென்னைக்கு வந்த பாரதி ராஜா அவர்கள் ஆரம்பத்தில் இயக்குனர் புட்டண்ணா கனகல் மற்றும் பி மாதவன் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். 1977 தமிழ் சினிமா அதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்ட புரட்சியை சந்தித்தது.

0: மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ.
1: அதுதான் 16 வயது நிலை. அதுவரை செட்டிங் போடப்பட்ட ஸ்டுடியோக்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கேமராவை தூக்கி கொண்டு நிஜமான கிராமத்து தெருக்களுக்குள்ளும் வயல்வெளிகளுக்குள்ளும் கூட்டிச் சென்ற பெருமை திரு பாரதிராஜா அவர்களையே சேரும். மண்ணின் மனிதர்களை, அவர்களின் யதார்த்தமான மொழியை, அழகியலை அப்படியே திரையில் கொண்டு வந்தார் சப்பாணி.

0: பரட்டை, மயில் என அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் இன்றும் நம் இதயங்களில் வாழ்கிறார்கள். முதல் படமே மாபெரும் வெற்றியை பெற்று தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்தது. ஸ்ரீதேவி, கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த அத்திரைப்படம் ஓர் வெற்றி படம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய சினிமா மொழியின் பிறப்பு என்றே சொல்லலாம்.
1: என்னென்னவோ பேசின, அதன் வயிற்ற கூட்டி அந்த வெறும் வயிற்றோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் கஞ்சி காய்ச்சி வச்சேன், ஒரே அசதி, எனக்கே தெரியல. வீட்டுக்குள்ளாரியே படுத்து தூங்கிட்டேன். ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இங்க சப்பானி தானே வளர்த்துச்சு. அதனால இனிமே நான் தானே மயில் உனக்கு எல்லாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில்
2: இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு திரை உலகத்தினரின் புகழஞ்சலி.
3: ஆல் இண்டியா ரேடியோ வாசகர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் நடிகர் கே எம் பாட்டிவள்ளல் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு துக்க நாளாகவும் ஒரு வேதனையோட பகிர்ந்திருக்கக்கூடிய விஷயமாகவும் ஐயா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் இழப்பு இருக்கு. ஒரு மூடி இருந்த சினிமாவை அனைத்து மக்களுக்கும், கிராமங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அனைவரும் சினிமாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின ஐயா பாரதிராஜா இன்னைக்கு நம்மளோட இல்லை. அவர் தமிழ் சினிமாவின் ஒரு புரட்சியாளர்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பல புரட்சிகளை பண்ணியிருக்காரு. நல்ல கோட் ஷூட் போட்டு, நீட்டா ட்ரெஸ் பண்ணி, ஃபுல்லா மேக்கப் போட்டு எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு, பரட்டையா ஒருத்தரை வச்சுக்கிட்டு, கிராமத்தின் அழகியலை வெளிக்கொண்டு வந்து ஒரு மாபெரும் சினிமா புரட்சியை ஏற்படுத்தினவர் ஐயா பாரதிராஜா. குக்கிராமத்துல பிறந்து போய் தமிழ் சினிமாவின் உச்சம் தொட்டவர் என்பதில் அனைத்து கிராமத்துல இருக்க இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி, என்னை போன்ற கிராமத்துல வாழ்றவங்களுக்கு அந்த சினிமா ஆசையை ஊட்டினதுல ஐயா பாரதிராஜா அவர்களின் பங்கு மிகப்பெரியது. அவரை இழந்து வாடும் அவர் ரசிகர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், அவர் உறவினருக்கும் கண்ணீரஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி தொடர்கிறது.
0: பாரதிராஜாவின் படங்களை பார்க்கும் போது நமக்கு ஒரு உணர்வு வரும். அது திரைப்படம் பார்க்கும் உணர்வு அல்ல, நம் ஊரையே பார்க்கும் உணர்வு. பசுமையான வயல்கள், தென்றல் காற்று, மாட்டு வண்டி பாதைகள், ஊர்கோயில் திருவிழா, குடும்ப உறவுகள், இவை அனைத்தையும் கேமராவின் வழியாக உயிர்ப்பித்து காட்டியவர் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள். அவருடைய படங்களில் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, இயற்கையும் ஒரு கதாபாத்திரமே. அதே சமயம் 16 வயதினிலே மற்றும் கிழக்கே போகும் ரயில் போன்ற கிராமிய திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள் தனது 3வது திரைப்படமான சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் மூலமாக கிராமம் மட்டுமல்ல, தன்னால் நகரம் சார்ந்த திரைப்படங்களையும் எடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். 80கள் பாரதிராஜா அவர்களின் படைப்புகளின் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து மண்வாசனையோடு காதலின் உச்சத்தையும் மனித உணர்வுகளையும் செதுக்கிய காலம் அது. அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, கடலோர கவிதைகள் என அடுத்தடுத்து வெள்ளி விழா படங்களை கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக 1985 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் ராதா நடிப்பில் வெளியான முதல் மரியாதை திரைப்படம் தமிழ் சினிமா சரித்திரத்தில் இன்று வரை ஓர் ஆகச்சிறந்த காவியமாக கொண்டாடப்படுகிறது. சமூக சாடல்களை பேசிய வேதம் புதிது திரைப்படமும் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்று என்றே கூறலாம்.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு திரையுலகத்தினரின் புகழஞ்சலி.
2: என் பேர் பாலசேகரனுங்க. நான் லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். தமிழில் ஒரு 4 படமும் தெலுங்கில் ஒரு 4 படமும் பண்ணியிருக்கேன். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தவர் பாரதிராஜா சார். அவருடைய இறப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலேயே ஒரு மாபெரும் இழப்பு தான். ஏன்னா வந்து 87 முதல் முறையை அதை பார்த்துட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தேன். நான் வந்து அவர் மிகப்பெரிய வந்து மிகப்பெரிய கேட்டு எனக்கு மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. தமிழ் சினிமாவில் நிறைய புரட்சிகள் செஞ்ச ஒரு இயக்குனர் அவர். அவருடைய இழப்பு வந்து என்னால் தாங்க முடியாத ஒன்று தாங்க. இப்போ கூட அவர் பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அவர் இறந்தாலும் நிச்சயமாக வந்து அவருடைய புகழ் இன்றைக்கு நினைச்சிருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து சினிமா இருக்கிற காலம் வரைக்கும் அவர் புகழ் வாழும். நன்றிங்க.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி தொடர்கிறது.
3: 90களில் இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்கள் கமர்ஷியல் மற்றும் சமூக கருத்துக்களை மிக அழகாக கலந்து கதை சொன்னார். அண்ணன் தங்கை பாசத்தால் உருக வைத்த கிழக்கு சீமையிலே, பெண் சிசு கொலைக்கு எதிராக சவுக்கடி கொடுத்த கருத்தம்மா போன்ற படங்கள் இன்றும் நம் நெஞ்சை உலுக்கக்கூடியவை. இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை பேசிய அந்தி மந்தாரை, தன் மகன் மனோஜ்குமாரை அறிமுகப்படுத்திய தாஜ்மஹால் என 90களிலும் தன் முத்திரையை பதிக்க தவறவில்லை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா. இயக்குனராக இருந்த போதும் ஆரம்ப காலம் தொட்டே நடிப்பிலும் ஆர்வம் கொண்ட இயக்குனர் இமயம் திரு

வரதிராஜா அவர்கள் பல திரைப்படங்களில் சிறப்பு தோற்றங்களிலும், சில திரைப்படங்களில் கல்லுக்குள் ஈரம் போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாகவும், பல திரைப்படங்களில் சிறப்பு தோற்றத்திலும் நடித்து மக்களை வெகுவாக கவர்ந்தார்.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு திரையுலகத்தினரின் புகழஞ்சலி.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் பிரபு சோலமன் பேசுறேன். இன்னைக்கு திரையுலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு

0: ஆளுமையை, ஒரு மிகப்பெரிய கலைஞனை, ஒரு முழு கலைஞனை இழந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் நாங்க அவர் கூட நேரடியாக வேலை செய்யலனாலும் அவருடைய திரைப்படங்கள் தான் எங்களுக்கு குருவாக நின்று, காட்சி அமைப்புகளாகட்டும், பாடல்களை எப்படி நம்ம வந்து படம் பிடிக்கிறது, அதே போல ஒரு ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்றது, ஒரு குறிப்பிட்ட உணர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷாட்ன்றதெல்லாம் அவருடைய திரை மொழியின் மூலமாக நாங்க ஒரு அவர் வந்து எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. இன்ஃபேக்ட் என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும், குஞ்சி கயல் செந்தி வரைக்கும் சார் வந்து படம் பார்த்துட்டு அழைச்சிட்டு பேசி அத கலைஞனை கட்டி கொடுப்பது போல வேற யாரும் இதுவரைக்கும் ஸ்பெஷல் செய்ததே கிடையாது. என்னோட ப்ரீவியஸ் பிலிம் செந்தி வரைக்குமே அது எங்கேயோ பார்த்துட்டு அதை பற்றி, அது வந்து ஒரு நல்ல கலைஞனுக்கு, ரசனை உள்ள மகா கலைஞனுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை வரும், பிறரை கட்டி கொடுக்கணும், பிற கலைகளை வந்து நம்ம புகழ்ந்து பேசணும்லாம். அப்படி ஒரு மாபெரும் கலைஞனை நாங்க இழந்துட்டோம். அதாவது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னா வந்து ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமஸ் அல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, லூமியர் தூர்தர்ஷன் கேமராவை கண்டுபிடிச்சாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை கண்டுபிடித்தவர் பாரதிராஜா, அவரை நாங்கள் மறக்கவே முடியாது.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
2: 2004 வெளிவந்த ஆயுத எழுத்து திரைப்படத்தின் மூலம் குணச்சித்திர நடிகராகவும் புதிய பரிமாணத்தில் மக்களை கவர்ந்த இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள் இரட்டைச்சொழி, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை போன்ற பல திரைப்படங்களில் மிகச் சிறப்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி ஒரு நடிகராகவும் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். அதிலும் 2019 வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை, 2022 வெளிவந்த திருச்சிற்றம்பலம்,
3: போச்சு. சோபனாகிட்ட சொல்லி அவனை படிக்க வச்சதே நான்
4: உங்க எல்லாருக்கும் பாரமாயிட்டல்ல.
3: ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும், 25 நான் சும்மா தானே இருக்கேன். உனக்கும் திருவுக்கும் நான் பாரமா இல்லையா? என் பையன் சம்பாரிச்சு, என் பேரை சம்பாரிச்சு என்ன பாத்துக்கிறாங்கிறது ஒரு ஃபீல். ஒரு வயசுல பாரத்தை சுமக்கிறதே ஒரு சுகம், ஒரு வயசுல பாரமா இருக்கிறதே சுகம்.
2: அதிலும் 2019 வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை ஆகிய திரைப்படங்களில் அவருடைய நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டது.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு திரை உலகத்தினரின் புகழ் அஞ்சலி.
1: நான் இசையமைப்பாளர் சௌந்தர்யன் பேசுறேன். இன்றைய நாள் ஒரு எனக்கு வந்து மனசு வந்து நான் அழல, பட் வந்து மனசு வந்து ரொம்ப இயக்கமாயிருக்கேன். ஏன்னா பாரதிராஜா சாருடைய மறைவு பெருத்த சோகத்தை எனக்கு ஏற்பட்டுருச்சு. பாரதிராஜா சாருக்கு எனக்கு வந்து ஒரு பிணைப்பு இருக்கு. எப்படின்னா சினிமாவுக்கு போய் அந்த மியூசிக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் வாயிலா இளையராஜா மூலயமா வர்ற சாங்கெல்லாம் அவருடைய ஃபீல்ல தான் அப்படியே எல்லாமே வரும். படத்தை போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இவருடைய ஃபீலா அப்படியே இளையராஜா சார் வந்து பிரதிபலிச்சிருப்பாரு. இப்படி ஒரு ஃபீலான டைரக்டர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கிருக்கேன். அந்த வகையில் இந்த சேரன் பாண்டியன் படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். அதுல பெரிய ஒரு லக் என்னன்னு சொன்னா, இந்த சேரன் பாண்டியன் படத்தினுடைய ஆடியோ வெளியிட்டது யாரு கையிலன்னா நம்ம பாரதிராஜா கையாலதான் அதை வெளியிட்டாங்க. அதனால என்னால மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் சௌந்தர்யனுக்கு இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு. பாரதிராஜா தான் சௌந்தர்யன் பண்ண முதல் படமான சேரன் பாண்டியனை படத்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆனா அவரும் எனக்கு பண்ணாரு. மேனா தேட்டர்னு ஒரு தேட்டர் மயிலாப்பூர்ல, அங்கதான் ஆடியோ ரிலீஸ் வந்தது. அவரு தான் அப்படி சிங்கம் போல வந்து மேடல ஏறி சேரன் பாண்டியன் ஏழு பாட்டையும் அவரு தான் ரிலீஸ் பண்ணிட்டு பேசினாரு. மறக்க முடியாது. அவர் இந்த சம்பானாத்துங்கிற பாட்டை கேட்டு, சம்பானாத்து சர காத்து மச்சான் சொல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் போரா, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு விஷ்வலையும் பார்த்தாரு, போட்டு காட்டினாங்க. பார்த்தா அவர் இங்கேயும் பார்க்கவே இல்லை, அந்த பாட்டியே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு அப்புறம் தான் திரும்பி கேட்டாரு, யாரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க. அவரை கொண்டு போய் நிறுத்தினாங்க. இவரா, இவரை பார்த்தா நான் வந்து படத்துக்காக சென்னைக்கு வர்றப்போ இவரு போலதான் இருந்திருப்போம். உள்ளியா ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு வசீகரம் இல்லாம இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்காரு இவரா பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. எல்லா பாட்டுமே அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த சம்பாத்துங்கிறது என் வாழ்க்கையோட உண்டுன ஒரு பாட்டு. கிராமியம் இவ்வளவு, இது கிராமியத்துல இதை தாண்டி ஒண்ணு கொடுக்க முடியுமா, நான் கொடுத்த தாண்டி ஒண்ணு கொடுக்க முடியுமா அப்படி பண்ணிருக்காரு சௌந்தர்யன் அப்படின்ட்டு 500 பேர் பத்தியில அவர் பேசினார். இன்னும் என்னால மறக்க முடியாது. என்னென்ன என்ன மட்டும் இல்ல, அவர் திரையுலக்க வந்து சவுத் இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காரு. நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன், நிறைய நடிகர்கள் இவங்க எல்லாம் வளர்த்து விட்டுருக்காரு. இவங்க எல்லாம் வளர்றாங்களே, வளர்ந்து நம்மளோட பெரிய ஆளாவறாங்க.

நிறைய சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிற வியூ கூட அவருக்கு வந்து கிடையாது. நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா அப்படின்னு எல்லாருமே வாழ்த்தினாரு. இப்ப அவரு மறைக்கு பிறகு யாரு எங்களை வாழ்த்த போறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு உன்னதமான இயக்குனரை, மனிதநேயம் உள்ள பாகுபாடு பார்க்காத ஒரு இயக்குனரை இனி வெறும் காலங்கள்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம்தான். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசு உடஞ்சி போயிருக்கேன். எனக்கு ஆன்மா அப்படி இப்படிலாம் வாழ்றப்பதான் எல்லாமும், வாழ்ந்த பிறகு என்ன அப்படின்னா நிரூபிக்கப்படல. அதனால ஆன்மா சாந்தி அடைக்கிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் வாழ்ந்த காலத்துல அவரோடு நான் இணைய முடியலையே, இசையமைக்க முடியலையே அப்படிங்கிற விருப்பம் தான் எனக்கு நிறைய இருக்கு. எனிஹவ் என்னை ரொம்ப பாய்ச்சிருக்கு. சௌந்தர்யம் இசையமைப்பாளர், நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்
3: மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
2: ஓர் இயக்குநராகவும் நடிகராகவும் மட்டுமில்லாமல் பல திரைப்படங்களில் நடிகர்களுக்கு பின்னணி குரலும் பேசியுள்ளார் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள். மேலும் கருத்தம்மா திரைப்படத்தில் ஒரு பாடலையும் பாடியுள்ளார். திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர், இணைய தொடர்கள் என காலமாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு என்றும் கலையை போற்றி வளர்த்த மகத்தான இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள்.
4: இது யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு கள்ளிப்பாலை ஊத்தி கொள்ள சொல்லி மூளைகிட்ட உன் மகளை கொடுத்திய அந்த மகதா?
5: கண்ணு வித்த காசு 50 ரூபா, இத வச்சு சின்ன உசுறு கதையை முடிச்சிரு.
6: கடைசியா ஒரு தடவை இந்த பச்சை முகத்தை பாத்துறேன்.
5: ஆமா, இதுங்க மூஞ்சிய பார்த்து இறக்கப்பட்டுதான் ரெண்டு பொட்டை பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கேன். இது போதாது, போய் ஆக வேண்டியத பாப்பியா?
7: காலத்தோட கூட எனக்கு அருகதை இல்லப்பா. மூஞ்சிய பாக்காமலே கள்ளிப்பால் ஊத்தி உன்னை கொல்ல சொன்ன பாவி நான். ஒரு திறங்க வாய்ப்பால் ஊத்தி உன் அடியில என் உசுறு போனத்தான் நான் செஞ்ச பாவமெல்லாம் தீருந்தாய். என்னை கொண்டு
8: உங்க சாக விட மாட்டேன்பா.
7: கள்ளிப்பால் ஊத்தி நான் கொல்ல சொன்ன பிள்ளை நீ ஏன் உசுரை காப்பாத்த?

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு திரை உலகத்தினரின் புகழஞ்சலி.
1: வணக்கம் தம்பி ராமையா. எல்லாரும் சொன்னதான், நிறைய முறை நீ எல்லாரும் கேட்ட விஷயங்கள் தான். வரதிராஜா முன்பின் அப்படின்னா, சினிமா என்பது ஒரு குறிப்பிட்டவர்கள் கையில் மட்டுமே இருந்த ஒரு விஷயம். அண்ணாந்து பார்த்தா வான அளவுக்கு உயரமாக தெரிந்த ஒரு விஷயத்தை வானம் வசப்படும் என்று கிராமத்துல பிறந்தவர்களுக்கு அந்த கனவை மெய்ப்பிப்பதற்கு காரணமாக இருந்த பிதாமகன். இன்றைய தினம் அருமை தம்பி மாரி செல்வராஜ் வந்திருக்கிறாருனா, அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல போனோம்னா, ரிவர்ஸ்ல போனோம்னா இதுக்கு யாரு மூலம் அப்படின்னா, அது அந்த வண்டி போய் மாரிதராஜா சட்ட போய் நிற்கும். ஆனா ஒரு தனது உதவியாளர்களை வந்து உயர்த்த நிலையில் வச்சு பார்ப்பது, வைரமுத்து சார் சொன்னது போல ஆகாயம் அறிமுகப்படுத்தின நட்சத்திரங்களுக்கு பிறகு இவர அறிமுகப்படுத்தின நட்சத்திரங்கள் தான் அதிகம் அப்படின்றது வார்த்தை, அது முற்றிலும் உண்மை. ஒரு நடிகர்களை மட்டும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை மட்டுமே கரம் பிடித்து அடுத்த நிலைக்கு போகணும் சிந்தனையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு தன்னால் என்ன செய்ய முடியும் இந்த கலைத்துறைக்கு அப்படின்றத நடிகர்ல இருந்து நடிகர்கள்ல இருந்து, அதாவது இன்னும் சொல்ல போனா பல சந்தர் பாரதிராஜா பழந்தினார் சொல்வதை போல, ஒரு ரஜினிக்கு தனி ஒரு ரூட்டு, கமலுக்கு ஒரு தனி ஒரு ரூட்டு போட்டு கொடுத்த ஒரு பெரிய மகான், மிகப்பெரிய நடிப்பு சுரங்கம் சிவாஜி ஐயா வந்து கொடுத்த அந்த முதல் மரியாதையெல்லாம் இன்னைக்கு அவர் தள்ளி, என்னதான் சத்யராஜ் சார் பண்ணியிருந்தாங்க கூட, இன்னைக்கு ஒரு வேதம் புதியது ஒரு கடலோர கவிதைகள் தள்ளி வச்சுட்டு அவரை பார்க்க முடியுமா? பாலைகள் ஓய்வுதலை கார்த்திகை தான் சொல்ல முடியும். அப்படியே

0: இன்னைக்கு ஒரு இளம் பிராயத்துல ஒரு பாசமலரை பார்த்துட்டு இன்னைக்கு கிழக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ரத்தம் சகதியுமா அள்ளி கொடுத்துருப்பாரு. அந்த உணர்வு அப்படியே கடத்துற அந்த லாவகம் அந்த கடை தெய்வம் தான் அவரு. எனது வாழ்க்கையில கதை தறி கதை வசன இயக்கம் அதை பற்றியோ என்ன அந்த மாதிரி பண்றான் அனு பார்த்திபன் சாரை அழைச்சிட்டு முத முத அப்படின்னா மனம் விட்டு முன்னாள் பேசுவதற்கான சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எனது மகனுடைய திருமண ரிசப்ஷன் கூட அந்த தள்ளாத வயதிலும் வந்து அதை வந்து பார்த்து ரசிச்சு வாழ்த்திட்டு போனாங்க. அந்த ஆத்மா அந்த உன்னரே மகன் இருந்து கிட்டத்தட்ட அந்த உன்னையாளோட காலம் கிட்டத்தட்ட 15-16 மாதமாக அந்த ஆத்மா கற்பனையில அப்படி வாழ்ந்து எல்லா மெல்லிய உணர்வுகளை வந்து அள்ளி தெளிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு மனிதர் இந்த மகனுடைய இழப்பை எப்படி தாங்கியிருப்பாரு, இந்த ஆத்மா அந்த 15-16 மாதம் எப்படி துடிச்சிருக்கும், இதையெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பாக்குற பொழுது என்ன கடவுளே என் கடவுளே இப்படி பண்றீங்கன்ற மாதிரி மறுபடியும் அவர்கிட்ட அந்த கடவுள்கிட்ட தான் நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், 84 வயது என்பது கொடுமையான வழியை ரணம் தாங்கி தாங்கி நிம்மதி இழந்த தூக்கங்களை கழிப்பதை விட ஒரு நிறைவான ஒரு தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த வகையில மன ஆறுதல் பட்டுக்கிறத தவிர வேற முரண்படுவதற்கு இதுல ஒண்ணுமே இல்லை. பட் அவருடைய சாதனைகள் என்பது அளப்பரியது. எல்லாரும் இல்ல அவரு வந்தா அவருடைய இது அல்ல, இது வேற, இது வேற. ஒரு திருக்குறள் போல, ஒரு பைபிள் போல, ஒரு அது ஒரு கீதை போல இவருடைய சாதனை என்பது ஒரு தனி. எத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும் சரி, கிராமத்தை கொண்டு யாரா தண்டட்டி கழிவுனா யாரா காலம்பூனா என்னப்பா அள்ளிப்பூ எங்கப்பா போகும். ஒரு உறவுகள் இருக்க வர சிக்கலை வந்து யதார்த்தமான வசனங்களுக்கு மாத்தி விட்டு பாரதியார் பாக்கிறார் சார் எல்லாம் தனது உதவியாளர். இன்னைக்கு எல்லாம் எந்த உதவியாளர் தனக்கு மேல போக விட்டு யாராவது பாப்பாங்களா? ஒரு நைட்டுக்குள்ள நீ தான்டா ராஜு ஹீரோன்னு சொல்லிவிட்டு அந்த காலில் வந்து நாளை காலில வேட்டிக்கு கீழே ஷர்ட் வைக்க போறேன்டான்ட்டு ஒரு கிரீம் வாங்கிட்டு வந்து பாக்கிறா சார் சொல்லும்போது எனக்கே அழுகு. பாக்கிறா சாருடைய காலுக்கு அதெல்லாம் ஒரு தந்தை கூட செய்ய மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மாற்றலால ஒரு சகோதரி ராதிகா இப்படியே நெகிழ்ந்து நீ பாருங்க வைரமுத்தெல்லாம் இப்படியெல்லாம் அழுது யாரும் பார்த்திருக்க முடியாது. அருமை சகோதரர் சீமான கட்டி பிடிச்சி குழந்தையா கேவி கேவி எழுகிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. வரதராஜா சார் மாதிரியான ஒரு மனிதரே அவர் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்தோம் அந்த நிறைவு தான். ஆமா அவருடைய ஆத்மா இறைவன் திருவடி இழைப்பார்வதற்கு என் தாழ்ந்த தாய் தந்தையிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
2: நம் மண்ணின் கதை சொல்லியாக அறியப்பட்ட இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களின் படங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும். அது திரைப்படம் பார்க்கும் உணர்வு அல்ல, நம் ஊரையே பார்க்கும் உணர்வு. பசுமையான வயல்கள், தென்றல் காற்று, மாட்டு வண்டி பாதைகள், ஊர்கோயில் திருவிழா, முதல் காதல், குடும்ப உறவுகள், இவை அனைத்தையும் கேமராவின் வழியாக உயிர்ப்பித்து காட்டியவர் திரு பாரதி ராஜா அவர்கள். அவருடைய படங்களில் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, இயற்கையும் ஒரு கதாபாத்திரமே.

0: இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு திரை உலகத்தினரின் புகழ் அஞ்சலி.
1: வணக்கம், நான் தலைவாசல் விஜய் பேசுறேன். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற குரல் இனிமேல் வந்து கேட்க முடியாது நம்மளால லைவ் ஆகும். பாரதிராஜா சார், இயக்குனர் இமயம், 84 வயசுல உடம்பு கொஞ்சம் சுகம் இல்லாம போனது, ஒரு பக்கம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படாம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதியா அவர் வந்து இறைவனடி சேர்ந்தாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சினிமாவின் மையமாக இருந்து சினிமாவை புரட்டி போட்ட ஒரு இயக்குனர் அப்படின்னா அது டெஃபினட்டா பாரதிராஜா தான் சார். இன்னார் தான் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிராமரை உடைச்சி யார் வேணாலும் நடிக்கலாம், அதுல பேஷனும் உங்களுடைய அப்ளிகேஷன் மட்டும் இருந்தா போதும், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கறது வந்து சினிமாக்கு அறிமுகப்படுத்தினது பாரதிராஜா சார். 16 வயதுலே பரட்டை, மயில், சப்பானி, 80களில் இந்த படத்தை பார்த்த எந்த ஜெனரேஷனும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து இந்த கேரக்டர் நேம் மறக்க மாட்டாங்க. கமல் சார், ரஜினி சார் அண்ட் ஸ்ரீதேவி, அவங்க ஒரு என்ன சொல்றது, மேக்கப் போட்டு தான் நடிக்கணும், லிப்ஸ்டிக் வச்சுதான் நடிக்கணும், இது ஒரு ஒரு ஒரு கோட்பாடுக்குள்ளே இருந்த ஒரு சினிமாவை வந்து 4 செவத்துக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள இருந்த சினிமாவை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டியவர் பாரதிராஜா சார். இன்ஃபேக்ட் அவரோட நான் வந்து ஒர்க் பண்ண படம் வந்து தமிழ் செல்வன் ஐஏஎஸ் விஜயகாந்த் சார் அவர்கள் கதாநாயகனாக நடித்த அந்த படம், அதுல நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் ஒரு நக்சல் மாதிரி. அப்பதான் அவரை வந்து ஒரு க்ளோஸ் ரேஞ்சில இருந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணும் பொழுது, ஒரு 10 நாள் தேனி சுத்தி இருந்த வட்டாரத்தில் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவர்கிட்ட அதாவது களிமண் கூட வந்து பாரதிராஜா சார் கிட்ட போனா வந்து அது வந்து ஒரு அற்புதமான ஒரு சிற்பமா வந்துடும் அப்படிங்கறத கண் கூட பார்த்தேன். அது யூ நீட், இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம், ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் சொல்ல முடியாது, இது வந்து ஒன்லி ஒன்ஸ் இட் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் 16 வயதின்

0: அந்த பரட்ட ஜப்பானி மயில் கேரக்டர். அதுக்கு அடுத்து ரெண்டாவது படம், மூணாவது படம் சிகப்பு ரோஜாக்கள். இவர் கிராமத்தை படத்தை மட்டும்தான் எடுக்க தெரியும் இவருக்கு அப்படின்னு அப்போ அந்த காலத்துல பேசப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில, ஒரு சிட்டி சப்ஜெக்ட், ஒரு கிரைம் த்ரில்லர், சிகப்பு ரோஜாக்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிழக்க போகும் புதிய வார்ப்புகள், அதுக்கப்புறம் டிக் டிக் டிக். சோ ஹி வாஸ் அ மேன் ஹூ குட் டூ எனி மேஜிக். அவர் மைண்ட்ல என்ன இருக்கு, என்ன விரும்புறாங்க, என்ன பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வந்து நம்மள வந்து படம் பார்த்துட்டு வரும்போது, ஒவ்வொரு பாரதிராஜா சார் படம் பார்த்துட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் தூக்க முடியாது. எனக்கு ஒரு சுவையான ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நிழல்கள் படம் ரிலீஸ் ஆச்சு, அதே நேரத்துல வறுமையின் நிறம் சிவப்பு அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. வறுமையின் நிறம் சிவப்பு வந்து பிக் பேனர், கே பாலச்சந்தர் சார் இயக்குனர், சிகரம் அவருடைய படம, கமல் சார், ஸ்ரீதேவி அவங்க, அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட். அதுல அப்படியே கான்ட்ராஸ்டா இங்க பாத்தீங்கன்னா நிழல்கள்ல வந்து எல்லாருமே புதுமுகம். ரெண்டு படத்தையும் மார்னிங் ஷோ 11:30 ஷோவும் 3:00 ஷோவும் நான் பார்த்துட்டு எனக்கு நிழல்கள் பிடிச்சிருந்தது. அதுக்கு காரணம் வந்து வறுமையினரும் சிவப்பும் அற்புதமான படம். பட் இந்த திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வெளியே வந்து நாங்க சான்ஸுக்காக தேடிக்கிட்டு இருந்தபோது, வி ட்ரை டு அனலைஸ் ஃபிலிம் இன் டு டிஃபரெண்ட் பெர்செப்ஷன்ஸ் ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் அந்த வறுமை நேரம் சிவப்பு அப்போ இருந்த காலகட்டத்துல டோட்டல் பிலிம் மேக்கிங் என்னன்னு தெரியாது. இட் வாஸ் அ லிட்டில் பாலிஷ்ட் மாதிரி இருந்தது, வேற திஸ் நிழல்கள் வாஸ் ரா. ஸோ சந்திரசேகர் சார், நிழல்கள் ரவி, இந்த கதாபாத்திரங்கள் வந்து அப்படியே வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறது, டீ கடையில பாக்குறது, அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது, மச்சா இன்னைக்கு யூபிஎஸ்சி அப்ளை பண்ணியா, 4வது யூபிஎஸ்சி எழுதுறேன் எனக்கு கிடைக்கலன்றதெல்லாம் அப்படியே கண் முன்ன நிறுத்தினார் அவரு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆபாவானன் என்னுடைய சீனியர் திரைப்பட கல்லூரியில, எப்பவும் தோண்டு போயிருந்தாலும் தோல்வி நிலை என நினைத்தால் என்ற ஒரு பாட்டை கேட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு உத்வேகம் வரும். அந்த மாதிரி நிழல்கள்ல மடை திறந்து அந்த பாட்டு வந்து என்னைக்கு கேட்டாலுமே வந்து எப்ப கேட்டாலுமே வென் யூ ஆர் டவுன், நம்ம ரொம்ப லோவா இருக்கும்போது, ஐயோ என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளை அப்படி உசுப்பி எழுப்பி வந்து நம்மளை சாதிக்க தூண்டும். இமயம், தேர் கேன் பி ஒன்லி ஒன் இமயம், ஹிமாலயாஸ், அவ்வளவுதான் அது. ரெஸ்ட் இன் பீஸ் பாரதிராஜா சார், வி லவ் யூ. இனி காலையில தான் வீட்டுல போய் அவரை பார்த்துட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன். அவருடைய ரிலேட்டிவ் ஆன தனபால் அவர்கிட்டயும் பேசினா, அவர் சொன்னாரு தேனிக்கு இன்னைக்கு போயிடுறாங்க, அவருடைய ஆசை வந்து தேனியில தான் தன்னை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவரு. ரெஸ்ட் இன் பீஸ் பாரதிராஜா சார், வி லவ் யூ, வி லவ் யூ லாட்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி.
2: புதிய திறமைகள் பிறக்கும் ஊற்றாக அறியப்படுபவர் இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள். பல இயக்குனர்கள் படங்களை உருவாக்குகிறார்கள், ஆனால் சிலர் மனிதர்களையும் உருவாக்குகிறார்கள். அந்த வகையில் பாரதிராஜா அவர்கள் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய திறமை கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர் என்றே சொல்லலாம். ராதா, ரேவதி, ரஞ்சிதா, ராதிகா, இப்படி பல அற்புதமான நடிகைகளை மக்களிடம் அறிமுகப்படுத்தியவர் அவர். நடிகர்கள் மட்டுமல்லாமல் பல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் வழிகாட்டியாக இருந்தார். அவருடைய பள்ளியிலிருந்து வந்த பலர் பின்னர் தமிழ் சினிமாவின் முக்கிய படைப்பாளிகளாக உயர்ந்தனர் என்பதே உண்மை. காதலை புதிய கோணத்தில் சொன்னவர் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள். காதல் திரைப்படங்கள் தமிழில் எப்போதும் ஏராளம், ஆனால் கிராமத்து இளைஞர்களின் காதலை, அவர்களின் உணர்வுகளை, சமூக தடைகளை இவ்வளவு இயல்பாக யாரும் சொல்லவில்லை. ஆம், அலைகள் ஓய்வதில்லை. இன்று கூட காதல் படங்களை பற்றி பேசும்போது இந்த படத்தை தவிர்க்க முடியாது. காதல் என்பது வெறும் சந்தோஷம் மட்டுமல்ல, அது தியாகம், போராட்டம், காத்திருப்பு, வலி என்பதை இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள் மிக அழகாக அத்திரைப்படத்தில் பதிவு செய்திருப்பார்.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு திரை உலகத்தினரின் புகழஞ்சலி.
1: எல்லாருக்கும் வணக்கம். இன்று தமிழ் திரையுலகின் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி விடியகாத்தால கிடைக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கும் திரு பாரதி ராஜாக்கும் 16 வயதிலே படம் முடிஞ்சதுலேருந்து பழக்கம். அந்த சினிமாவுக்கு ரேடியோ ப்ரோக்ராம் நான் தான் ரேடியோ விளம்பரம் பண்ணினேன். அதன் பிறகு வறுமையின் நிறம் சிவப்பு படத்தில் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் ஷூட்டிங் நடக்கும் விஜயா கார்டன்லே எதிர்த்தாப்பில் அங்கே வந்து நிழல்கள் ஷூட்டிங் நடக்கும். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரியான கதை, வேலையில்லாத பட்டதாரிகளுடைய விஷயம். அது அந்த படம் முடிஞ்சு வறுமை நிறம் சிவப்பும் நிழல்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து அந்த நான் என்னுடைய படத்தை 2-3 தியேட்டரில் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நிழல்கள் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் பாரதிராஜாவை பார்த்து அந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, சார் வறுமை நிறம் சிவப்பில் வந்து வேலையே கிடைக்கலன்னா கூட படித்தா கூட நம்ம சலூன் வச்சு பழச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்களதுல வேலை கிடைக்காதனால வாழ்க்கையில் தோற்று போகிறாங்கங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பாக்கி விஷயங்கள்லாம் சொன்னேன். அப்போ சொல்கிறார், என்னையா நீ அந்த படத்தை நடிச்சிட்டு இங்கே வந்து பாராட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார், சினிமா தானே சார், எல்லா தேட்டர்லேயும் வருது. அந்த படத்தையும் பார்க்கணும், இந்த படத்தையும் பார்க்கணும். என் படத்தை மக்கத்தவங்க தான் பார்க்கணும், நானே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்னு. ஒரு வித்தியாசமாக இருக்கே, நீ முதல் படம் தான், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு இல்லை, அதெல்லாம் வரும் சார், வந்தால் வரப்போகுது இல்லைன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேருந்து நல்ல பழக்கம். ஒரு முறை பாரதி ராஜா அவர்களும் என்னுடைய தந்தை எஸ்வி வெங்கட்ராமனும் ரஷ்யாவுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அந்த இன்விடேஷனில் போயிருந்தாங்க. அப்பா நிறையா அந்த ஃபாரின் கண்ட்ரின்றதுனால அப்போ நிறையா அவரோட கூடவே இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணோன்னே அவர் சொன்னாங்க, அப்பா என்ன எவ்வளோ பயங்கர ஜென்டில்மேன் அவங்க அப்பா, ஆனால் அதே மாதிரி தான் நீயும் இருக்க, அப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னு. அது அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை அவர் பேசாமல் இருக்க மாட்டார். அந்த மாதிரி படைப்பாளிகள் சங்கம்னு நடுவில் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கும்போது அவரோட தொடர்த்துக்கு ஒரு 2 மாதம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள், அதை எதிர்ப்புகள் வரும், சண்டை வரும், நம்மளும் சும்மா இல்லாமல் சண்டை போடுவோம். அப்போ போயோ இன்னையா நீ ஒரு சாத்வீகமாக இருக்க மாட்டேங்கிற, இப்படி ஒரு சத்திரியன் மாதிரி இப்போ போராடுற, சண்டைக்கு போகிற, எல்லாம் உங்களோட பழகிறது தான் சார் அப்படின்னு. அதாவது நான் மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது, பிடிச்சா பிடிச்சது இல்லைன்னா இல்லை.

பாராட்டணும்னா பயங்கரமாக பாராட்டுவார், திட்டணும்னா ஒரு அடியை திட்டிடுவார். அது எமோஷ்னல் பர்சன், ஏதாவது ரொம்ப அஃபெக்ஷனட்டாக கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு கலைஞன் எப்படி இருப்பார், அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலைஞனான, கலைஞர்களுக்கும் எமோஷன் மாறி மாறி வரக்கூடியவர்கள் தானே, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கலைஞர். அந்த காலத்துலலாம் பாலச்சந்தர், பாரதிராஜா அப்படிமா, அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர், அதெல்லாம் வேற காலகட்டம். கிருஷ்ணன் பஞ்சூர் நிறைய பேர் இருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் சினிமாவில் என்னென்னா வந்து செட்டில் தான் மேக்ஸிமம் ஷூட்டிங் எடுப்பாங்க, லைவ் மைக் இருக்கும், அப்புறம் வந்து அந்த டயலாக்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதை பிரேக் பண்ணி முதன் முதலாக கேமராவை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்குள்ளே போய் மண் வாசனையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதிராஜன்னா அதான் உண்மையான ஒரு விஷயம். சினிமாவில் வந்து நாடகத்தனம் நிறையாக இருந்த காலகட்டத்தில் சினிமாவை விஷுவல் மீடியமாக கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி வெற்றி பெற்றவர் பாரதிராஜன், அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சிவாஜி நடிக்காத ரோலே கிடையாது, ஆனால் அவருக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு முதியவர் வேஷத்தை கொடு, அந்த முதியவருக்கு ஒரு காதல் வந்தால் எப்படி இருக்கும் காமிஷர் படம், எக்ஸ்ட்ராடினரி. அது சிவாஜிக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையான படம், பாரதிராஜாவுக்கும் பெருமையான படம். அவருடைய வேதம் புரிது, அது சரி கிராமந்தான் எடுப்பார் பார்த்தா, இந்த பக்கம் சிகப்பு ரோஜாக்கள், அது ஒரு அது ஒரு இன்னொரு அந்த பில்டிங் பேரே சிவப்பு ரோஜாக்கள் வீடுன்னு ஆயிடுச்சு. டி நகரில் வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்த சினிமா மேலே ஒரு கலைஞர். செட்டில் பார்த்தா டெரராக இருப்பார், வெளியில் பார்த்தா வேறு மாதிரியாக பாரதிராஜா. எல்லாருக்குமே வயதாகும், இறப்பு வரும், ஆனால் என்னென்னா அவர் இறப்பதற்கு முன்னால் அவருடைய மகன் இறந்து அந்த புத்திர சோகம் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அவர் வந்து டைரக்ஷனை விட்டுட்டு அப்புறம் அந்த காலேஜ் என்ன ஆக்டிங் காலேஜ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற காலகட்டத்தில் கூட சினிமா தேட்டர் அவர் தனியாக பிரிவி தேட்டர்லாம் வச்சுருந்தார், எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நடிகனாக மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பரிமாணத்தில் நிறையா எல்லா லேட்டஸ்ட் ஹீரோஸோடையும் படங்கள் பண்ணிட்டார். வித்தியாசமான கேரக்டர்ஸ், அவருடைய பெரிய ப்ளஸ்ஸே அந்த குரல். அவர் அந்த சினிமாவோடைய ஒரு வணக்கம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு வர கிளாப்ஸே ஜாஸ்தி, அப்படி வரக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞர் இறந்துட்டார். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இறப்பு ஒரு நாள் உண்டு, ஆனால் சினிமாவில் நடிகனாக இருந்தவர்கள் சினிமா கலைஞர்களுக்கு இறப்பே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பாருங்கள், எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சிவாஜி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தியாகராஜ பாகவதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. யார் இதோ இன்றைக்கி எத்தனை படம், விவேக் படம் இன்றைக்கி பார்த்து சிரிக்கிறோம், சிரிச்சுட்டு அடப்பாவி இப்போ என்னடா டப்புன்னு இப்படி செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது, அது அடுத்தது. ஆனால் அதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது அதுதான் அந்த கலைஞனுக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம். இன்றைக்கு பாரதிராஜா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய படைப்புகள், அவர் குரல் தொடர்ந்து உலகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நாம் வாழறோம், வாழ்ந்துட்டு போயிடுறோம், நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணினோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாரதிராஜா ஒரு யூனிவர்சிட்டியே வச்சுட்டு போயிருக்கார். புதுசாக வர வேண்டிய இயக்குநர்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 மாதம் உட்காந்து இவருடைய எல்லா படத்தையும் பார்த்தா போகும். வேற யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருக்க வேண்டும் இவங்க படம் பண்ணி, அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை அப்படியே அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், நல்லா வாழ்ந்துட்டாரு, 100 வருஷம் இருந்துட்டாரு, நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லலை. 84 வயசு இருந்ததுன்னா இன்னொரு 10 வயசு இருந்திருக்கலாம் அது. ஆனால் அப்படி கம்பீரமாக ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டோட ஷூவை போட்டு பார்த்த பாரதிராஜா திடீர்னு மூக்கில் டியூபை சொருகி கட்டில் படுத்த மாதிரி பார்த்துட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ரொம்ப நிஜமாகவே அந்த அந்த குரலே கொஞ்சம் மாறும்போது என்னடா இருக்கு கடவுளேன்னா ரொம்ப படுத்துல இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அதிலிருந்தெல்லாம் இந்த உடல் உபாதைகளிலிருந்தெல்லாம் விடுதலை அடைந்த அந்த உடலே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஆத்மா கிளம்பிடுச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன். அதே சமயம் இர்ரிப்பேரபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈடு செய்ய முடியாத

இழப்பு, அவருடைய மகள், மனைவி, குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்து, தமிழ் சினிமான்னு இல்லை, இந்திய சினிமாவுக்கே இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவர் படைப்புகள் வாழும் வரை, அது இருக்கும் வரை கண்டிப்பாக இருக்கும். பாரதி ராஜா என்ற பெயரும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் எந்த விதமான நமக்கு வந்து நம்ம பார்த்து பழகினவங்க இல்லையங்கிற நஷ்டம் நமக்கு தான். அதனால் நமக்கு மனவேதனை அதிகமாக இருக்குது. அவரே அந்த உடல் வேண்டான்ட்டு கிளம்பிட்டார். எங்கே போனால் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவருக்கு மறுபடியும்

நல்ல நடிகராக அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அது அப்படி தான் தொடரும். அந்த விஷயங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைய மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய நமஸ்காரங்களை நான்

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி தொடர்கிறது.
1: முதல் மரியாதை எனும் காவியம் தமிழ் சினிமாவில் சில படங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன. அதில் முக்கியமானது முதல் மரியாதை திரைப்படம். சிவாஜி கணேசனின் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான படங்களில் இதுவும் ஒன்று. மனித உணர்வுகளின் ஆழத்தை இவ்வளவு மென்மையாக சொன்ன படம் இதுவே. இத்திரைப்படம் வெளியான பல ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் அதை நினைவு கூறுகிறார்கள். அதுவே ஒரு படைப்பின் வெற்றி. இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கள் ஒரு சமூக அக்கறை கொண்ட கலைஞர். பாரதிராஜா வெறும் பொழுதுபோக்கு இயக்குனர் மட்டுமல்ல, சமூக பிரச்சனைகளையும் துணிச்சலாக பேசியவர். கருத்தம்மா திரைப்படம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பெண் குழந்தைகள், சமூகத்தின் பார்வை, குடும்ப அமைப்பு போன்ற முக்கியமான விஷயங்களை மக்கள் மனதில் பதிய வைத்தார். ஒரு நல்ல திரைப்படம் மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்ற கொள்கையை அவர் பல படங்களில் நிரூபித்தார்.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு திரை உலகத்தினரின் புகழ் அஞ்சலி.
1: எல்லோரையும் வணங்குகிறேன். நான் திரைப்பட இயக்குனர் பி சி விஜயசங்கர் பேசுறேன். அதாவது காலம் எல்லா துறைகளிலும் எல்லா கலை வெளிப்பாடுகளிலும் உச்சத்துல யாரையோ ஒருத்தர் நிறுத்தும் வெளிக்காட்டும். அந்த மாதிரி சென்ற நூற்றாண்டு ஆரம்பிச்சு பிற்பகுதியில் ஆரம்பிச்சு இதோ இந்த நூற்றாண்டுடைய கால் பகுதி வரைக்கும் ஒரு சினிமா கலையினுடைய உச்சமா இமயமா மதிக்கப்படுறவர் திரு பாரதிராஜா ஐயா அவர்கள். அவரது எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கை என்பது நிகழ்த்துவது அல்ல, நிகழ்வது. சினிமா அதற்கு 1977 முன்னால வரைக்கும், அதாவது 16 வயதுலேயே அவருடைய டெபு ஃபிலிம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு சினிமா என்பது ஒரு அதிசயமா அபூர்வமா இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா பரவசப்படுவாங்களே தவிர பக்தியா இருந்தாங்களே தவிர திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு சிவாஜி கணேசன் அவர்கள், பெரிய பெரிய பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் இருந்தா கூட அந்த காலத்துல அது அப்படித்தான் கொண்டாடப்பட்டது. ஆனா அந்த சினிமா கலையை திரு பாரதிராஜா சார் வந்த பிறகுதான் ஒரு பார்வையாளர்

பங்கேற்பாளனை ஆக்கணும். இது வந்து அவரு இப்படித்தான் செய்யணும்னு அவர் செஞ்சது கிடையாது. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, கலைகள்லயே ரெண்டு கலைகள் தான் முக்கியமான கலைகளா சொல்லுவாங்க. ஒரு விஞ்ஞானத்துக்கும் கலைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, விஞ்ஞானம் வந்து ஒரு புத்தகம் எழுதி அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா கலை வெளிப்பாடு என்பது ஒரு புத்தகம் படிச்சு நீங்க அதுல பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. இன்னும் சொல்ல போனா அதற்கு ஒரு முன்னால இருந்த ஏதோ ஒரு தொடர்பு தேவைப்படுது. உங்க உதாரணத்துக்கு நீச்சல் கலைய சொல்லுவாங்க, சைக்கிள் கத்துக்கிற கலைய சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கலையும் ஒரு விசித்திரமான கலை. ஏன்னா அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது. பல தடவை கீழே விழுந்துதான் சைக்கிள் கத்துக்கணும். பல முறை நீங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு உள்ள தண்ணியை முழுகி முழுகித்தான் நீங்க நீச்சல் கலை கத்துக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் பேலன்சிங் ஹார்ட் அப்படின்னு. அதாவது ஒரு உடல் மனம் இரண்டுமே அதுல வந்து அது நுட்பமா அதுல உள்ள பதியணும். அந்த வகையில் பார்த்தா சினிமாவையும் ஏறத்தாழ அந்த பேலன்சிங் ஆர்ட்டுக்கு கொண்டு வந்தவர் திரு பாரதிராசர் அவர்கள். பொதுவா அவர் நான் பார்த்திருக்கேன், அவர் இயக்கும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர் இயக்கும் போது தன்னை ஒரு இயக்குநராகவே பாவிக்க மாட்டார், ஒரு கடவுள் மாதிரியே பாவிப்பார். அங்க இருக்கிற அந்த எல்லா நிலையிலையும் சூழல்லையும் பாத்தீங்கன்னா, தான் ஒரு இறைவன், நான் படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அது தனக்கு மீறி ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து தன்னை ஆட்படுத்துற மாதிரியே அவருடைய வெளிப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய படங்கள்ல உள்ளுணர்வு அதிகமா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அவருடைய பேட்டியை நான் பேசி கேட்டிருக்கேன், அவருடைய பேட்டிகளை கேட்டிருக்கேன், பலர் மத்தியில பேசும்போது நான் நின்று கவனிச்சிருக்கேன், சபைகள்ல கேட்டிருக்கேன். அவர் சொல்றது என்னன்னா, நான் வந்து ஸ்கிரிப்டையே எடுக்க மாட்டேன், நான் ஸ்கிரிப்டையே தொடமாட்டேன், அப்படியே போவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன் அப்படின்னு. அதை போலவே அவர் என்ன பண்ணுவாருன்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வை முழுசா உள்ள கிரகிக்கிறது ஆற்றல் அவருக்கு கைவந்த கலையா இருந்தது. அந்த வகையில் சொல்லுவாங்க, பொதுவா வரலாறு என்பது வந்து போனவர்களுடைய கணக்கு அல்ல, தந்து போனவர்களின் கணக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தந்து போனவர்களின் கணக்குல ஒரு முக்கியமான ஒரு கணக்கு அவர். ஏன்னா கலையும் பண்பாடும், சினிமா கலையை சொல்றேன் நான், சினிமா கலையும் பண்பாடும் கலாச்சாரமும் எப்ப ஒழுங்கா இருக்கும்னா, இந்த மாதிரி கலை வெளிப்பாடுகள் சரியா இருக்கும்போதுதான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கலை வல்லுநர்கள், அதாவது திரு பாரதியா சார் மாதிரி, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க, திரு சீதர் சார் இருந்திருக்கிறாரு, நிறைய இயக்குநர் இருந்திருக்கிறாங்க. ஜெயகாந்தனுடைய ஒரு படம் வந்திருக்குது, உன்னைப்போல் ஒருவண்ணு, அதை போல பாத்தீங்கன்னா பாதை தெரியுது நிறைய வந்திருக்குது. ஆனாலும் திரு பாரதியா சார் வந்த பிறகுதான் என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்துலதான் திரு இளையராஜா சார் அதுக்கு முன்னால வராரு, 75ல் அன்னக்கிளியில. ஆனா என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய பரிமாணம் எப்படி வந்தது அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு தெற்கு பக்கம் இருக்கிற தமிழகத்தையே வெளி 90% அவர் தான் காட்டினார். அது வரைக்கும் நேட்டிவிட்டினா என்னன்னு எங்கெங்க சும்மா வச்சிருப்பாங்க, ஒரு செயற்கையா இருக்கும். ஆனா அவருடைய படங்கள்ல தான் அந்த நேட்டிவிட்டின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கலை அழகு, அந்த இசை பரிமாணம், இதை எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரே ஒரு டிராக்ல கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அவருடைய படைப்புகள்ல. அது மட்டும் இல்ல, ஒரு முறை பார்த்தா அவருடைய படங்கள் மட்டும் நீங்க வந்து அப்படியே பண்ண முடியாது. ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை, ஒவ்வொரு தடையும் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க புதிய பரிமாணம் தோணினே இருக்கும். இது வந்து அவருடைய உள்ளுணர்வுல அவர் செஞ்ச அவருடைய கலை பரிமாண வெளிப்பாடுல மிக முக்கியமான கூறா நான் கருதுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு காட்டுல ஒரு குயில் தான் கூவணும், கிளிதான் பேசணும் அப்படின்னா அந்த காடு நிசப்தமா போயிடுவாங்க. தனக்குள்ள சிறிய ஒரு திறமை இருந்தா கூட அதை முழுமையா வெளிப்படுத்தணும்னு நினைச்சாதான் அது காடுன்னுவாங்க. சின்ன சின்ன பூச்சிகள் கூட வந்து அங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், அதுதான் காடுன்னுவாங்க. திரு பாரதியா சாருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில கூட பாருங்க, அவர் நினைச்சதை முழுசா வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன அவருக்கு தேவையோ அதை எல்லாம் தான் எடுத்துக்குவார். அவர் எடுத்துக்குவார், புதுசு புதுசா உத்திகளை பயன்படுத்தினாரு. அதுக்கு முன்னால திரு கே பாலச்சந்திர சார் நாடக உலகத்திலிருந்து வராரு, வந்தா கூட அவர் நாடகத்திலிருந்து சினிமாவை காட்டுறதுக்கு பயத்தனப்படுறதுக்கு அவர் சின்ன சின்ன உத்திகள் எல்லாம் பயன்படுத்தினார். ஆனா இவர் பாருங்க, திரு புட்டனா கணக்கள், திரு ரா சங்கரன், திரு எம் கிருஷ்ணன் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிருந்தா கூட அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த அந்த கலைத்தன்மையை வெளிப்படுத்தும் போது அவருடைய பல் பரிமாண ஆற்றல் அவருடைய படங்கள்ல விரவி கிடக்கும், நிரவி கிடக்கும். அதனாலதான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு கலை படைப்பு என்பது ஏதோ ஒரு அழகியல் மட்டும் குறிக்கிறது இல்ல, சமூகத்தை வந்து பிரதிபலிக்கணும்னு சொல்லுவாங்க. அவருடைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமான படங்கள் அலைகள் ஓவியதில்லை, அது வந்து உங்களுக்கு தெரியும். மதமே கிடையாது மனிதனுக்கு, காதலுக்கு முன்னால மதம் தோற்றுன்னு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தார். அதை போல வேதம் புரியுது உங்களுக்கு தெரியும், அதை போல பாருங்க முதல் மரியாதை, அதை போல ஒரு புதுமை பெண், படங்கள் எல்லாம் சில சில அங்கங்க அங்கங்க அந்த சமுதாய ஒரு படம் பண்ணுவாரு, ஒரு மூணு படம் அப்படியே ஒரு கலையும் காதலும் அழகும் கொண்டு வந்துருவாரு. ஆனா அவருடைய படைப்பு தன்மையில மிக முக்கியமான விஷயம் அந்த உள்ளுணர். நான் அதைத்தான் நான் எப்பவுமே நான் எங்கன்னா காலேஜுக்கெல்லாம் போய் நான் பாடம் எடுக்கிற போது நான் சொல்றது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம், எப்பவுமே ஒரு படைப்பாளி படைப்பை மிஞ்சி படைப்பாளி தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய படங்கள்ல ஒரு படைப்பு தெரிகிற அளவுக்கு படைப்பாளி அதிகமா தன்னை காட்டிக்குவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய அந்த உள்ளுணர்வை வெளிக்காட்டியிருப்பார். இதுதான் திரு பாரதியா சாருடைய முக்கியமான சில விஷயங்கள்ல நான் சொல்லும் போது அதிகமா எனக்கு என்ன அதிகமா பாதிச்சது அதுதான். அது மட்டும் இல்ல, என்னைக்குமே படைப்பாளி இறக்குறதே கிடையாது, அவன் படைப்புகள் மூலமா வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அதை போல இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது இல்ல.

0: படைக்கப்பட்டு போயிட்டே இருக்குது, படத்து படைக்கப்பட்டு கொண்டே இருக்கு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த படைப்பாளி மறைஞ்சிருக்கிறான் பாருங்க. ஆனா அவனை மறைஞ்சிருக்கிறவன் தான் நம்ம அடிக்கடி பேசுறோம். ஆனா அதே போலவே அவருடைய படைப்புகள் இருக்கிற வரைக்கும், அந்த படைப்புகளை பத்தி நம்ம பேசுற வரைக்கும், அவரை போன்ற கலைஞர்களுக்கு என்றைக்குமே மரணம். நன்றி.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண்ணின் மனம் வீசிய கலைஞனுக்கு புகழஞ்சலி தொடர்கிறது.
2: இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்களின் திரைப்படங்களில் வசனங்களுக்கு எப்போதும் தனியிடம் உண்டு. அவருடைய படங்களில் வரும் வசனங்கள் மிகவும் இயல்பானவை. அவை எழுதப்பட்ட வசனங்கள் போல இருக்காது, நம் வீட்டில் பேசும் இயல்பான வார்த்தைகள் போலவே இருக்கும். அதனால்தான் அவரது கதாபாத்திரங்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரது படங்களில் வரும் மனிதர்கள் கற்பனை கதாபாத்திரங்கள் அல்ல, நம் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள், நம் உறவினர்கள், ஏன் நம் நண்பர்கள்.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு திரையுலகத்தினரின் புகழஞ்சலி.
1: வணக்கம், நான் ஆக்டர் ஜென்சன் பேசுகிறேன். தி கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் தமிழ் சினிமா இன்னைக்கு நம்மளோட இல்லை. பாரதிராஜா சார் விட்டுட்டு போன இந்த வாய்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்று. என்னோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே, என்னோட கெரியரோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே என்னால் பாரதிராஜா சார் கூட நடிக்க முடிஞ்சதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பெருமை. லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரொம்ப ரொம்ப வெறுமையாக ஃபீல் ஆகுது.
2: பெயர் கோ பிரபு. தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். சினிமாவின் காட்சி மொழியையும் கதைக்களத்தையும் கிராமப்புற யதார்த்தத்திற்கு மாற்றி அமைத்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். பெண் சிசு கொலைக்கு கருத்தம்மா, சாதிய பாகுபாட்டிற்கு வேதம் புதிது, மதங்களை தாண்டி மனிதம் போற்றும் மலைகள் ஓவியதில்லை, தொப்புள் கூடிய உறவிற்கு கிழக்கு சீமையிலே, காதலுக்கு மரியாதைக்கு முதல் மரியாதை, இப்படி எண்ணற்ற படைப்புகளை தந்தவர். இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் இம்மண் உள்ளவரை அவரின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், என் பெயர் காமராஜ் தர்மலிங்கம். நான் எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று இயக்குனர் எம்ஏ பாரதராஜா ஐயா அவர்களின் மறைவு செய்தி கேட்டிருந்து மிகுந்த வருத்தமும் மன உளைச்சலும். ஏன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் மிக முக்கியமானவர் நமது ஐயா பாரதராஜா அவர்கள். அவர் இயக்கிய படங்கள் ஒவ்வொன்றும் சிறந்த காவியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேதம் புதிது, அலைகள் ஓய்வதில்லை, கிழக்கு சேமையில், மண் வாசனை, கருத்தம்மா போன்ற படங்கள் ஆக சிறந்த படங்கள்.
1: தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் ஆற்றிய பெரும் சேவை. ஒரு இயக்குனர் வெற்றி படங்கள் கொடுப்பது சாதாரண விஷயம், ஆனால் ஒரு தலைமுறையின் சினிமா பார்வையையே மாற்றுவது மிகப்பெரிய சாதனை. அதை செய்தவர் பாரதிராஜா. இன்று தமிழ் சினிமாவில் கிராமப்புற வாழ்க்கையை இயல்பாக காட்டும் பல இயக்குனர்களின் படைப்புகளிலும் பாரதிராஜாவின் தாக்கத்தை காண முடிகிறது. அவருடைய கலை மொழி இன்னும் உயிரோடு இருக்கிறது. நேர்களே, ஒரு மனிதன் வாழ்ந்த காலம் எவ்வளவு முக்கியமோ அவர் விட்டு சென்ற நினைவுகளும் அத்துணை முக்கியம். நண்பர்களே, ஒரு திரைப்பட இயக்குனராக, ஒரு கதை சொல்லியாக, ஒரு கலைஞராக, ஒரு வழிகாட்டியாக பாரதிராஜா என்ற பெயர் தமிழ் சினிமா உள்ளளவும் பேசப்படும். தமிழ் சினிமா உள்ளளவும் பேசப்படும். தமிழ் சினிமா இருக்கும் வரை பேசப்படும். மண் மனத்தை திரைப்படமாக மாற்றிய மாயாஜால கலைஞரவர். கிராமத்து குயில்களின் குரலை உலகம் கேட்க வைத்த படைப்பாளி அவர். அவரது படைப்புகள் தலைமுறைகளை கடந்தும் வாழும். இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த மகத்தான கலைஞனுக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் சார்பாக எங்கள் அன்பையும் மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்துகிறோம். அன்னார் அவர்கள் நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது படைப்புகள்

0: காலம் ஒரு மனிதரை எடுத்து செல்லலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற கலை சுவடுகளை அழிக்க முடியாது. பாரதி ராஜா என்ற பெயர் தமிழ் சினிமா இருக்கும் வரை ஒலித்து கொண்டே இருக்கும்.
1: இயக்குனர் இமயத்திற்கு எங்கள் இதயபூர்வமான அஞ்சலிகளை செலுத்தி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 4:45 ஆரம்பமாகும்.

0: ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனி கேட்கலாம் நாளை நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், நாளை காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சென்னை சேலையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 ட்ரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, நாளை காலை 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி, பங்கேற்பு பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிம்ம பெருமாள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவர் எஸ் ராதாதேவர் அவர்கள், 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள், 10:30 ஒருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, 12 மணிக்கு ஸ்நேகிதியே, நாளை நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக, 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்லவரும் பாட்டு, நாளை மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30

ஆட்டக்கலம் 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் 5:02 மாலை தென்றல் 6 மணிக்கு சேவை செய்திகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 விளக்கேற்றும் வேலை மாலை 6:25 நிகழ்ச்சியின் நேரமும் 6:30 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக 6:40 அந்திப்புகள் 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் 7:15 தமிழில் செய்திகள் 7:25 பாட்டு இது ஹிட்டு 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல் 8 மணிக்கு செய்தியறிக்கை சின்னஞ்சலாக 8:05 பட்டாம்பூச்சிகள் 8:30 இலக்கிய உலா நாளை இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 9:15 செய்திச் சுடர் 9:30 காற்றல் விரியம் கடித மலர்கள் 10 மணிக்கு பட்டுச்சிறகு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 11:10 தேனும் பாலம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் நாளை நமது பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:11:11. இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து வழங்க காத்திருக்கிறேன் நான், அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது பாடல் இதோ காவல்காரன் திரைப்படத்திற்காக காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: இசையால் இதயம் நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். 11:17 நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்திற்காக.

0: நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 11:20:13. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும்.
1: சிட்டுக்கோரோவே,

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:54:55 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக.

0: ಐಯನ್ನ
1: ಓನ
0: ಓನ
1: ಓವನ್ನ
0: ಓವನ್ನ
1: ಅವ್ವನ್ನ
0: ಅವ್ವನ್ನ
1: ಅಕ್ಕನ್ನ
0: ಅಕ್ಕನ್ನ
1: மெல்லினமாம்
0: ஜரல வழல
1: இடையினமாம்
0: இடையினமாம்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:31:39. இசையால் இதயம் நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக, இதோ காற்றலைகளில் தவழ்கிறது.

இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் தேனும் பாலும் ரசித்து கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 11:40 என்றும் என்றென்றும் இசை சாரலாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில்.

காட்டளைகளின் வழியாக கவிதை படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேரம் சரியாக 11:43:48. தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பாசமல திரைப்படத்திலிருந்து. இதோ காற்றலைகளில்

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு. இது தேனும் பாலும். 11:49:23 ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ காட்டுரைகளில் அண்ணனூர் கோயில் திரைப்படத்திற்காக.

இரவோடு இணைந்து இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 11:52:58 நொடிகளில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல்.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே.

12:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்கள் தொடர்ந்து 4 மணி வரை. 12 மணிக்கு காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம். 2, 3.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

இருக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எனக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

0: தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை இரவு. நேரம் 4:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். அரண்மனைக்கிளி படத்திலிருந்தும் பொட்டு அம்மன் படத்திலிருந்தும் பாடல் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில் கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 22 பாரபவ வருடம் வைகாசி மாதம் 29 2026 ஜூன் மாதம் 12 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனி கேட்கலாம் இன்று நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்பாடுகளும் குறித்து தகவல் வழங்குவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிறை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சோப்பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் மாலை அற்புதங்கள், சென்னை சேலையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் சோப்பொய்கை பூக்கள் தொடரும், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, காலை 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, இன்று காலை 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனை குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி பங்கேற்பு பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிம்ம பெருமாள் மற்றும் கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராஜாதேவர் அவர்கள், இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள், 10:30 ஒருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம்

11:2 கண்ணாடி மாளிகை. மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நேரலையில் பங்கு பெறுகிறவர் பூர்ணகுமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் RP பரிமலாதேவி அவர்கள். இன்று நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி. இன்று பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக. இன்று மாலை 6:40 அந்திப்புக்கள், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, நக்கீரர் தீட்டிடும் ஈங்கோய் மலை ஓவியங்கள், சிறப்புரை வழங்குகிறார் ஆ கணேசன் அவர்கள். இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், மதுரை பண்பலை 103.3 நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை, சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது பண்பலைகளில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் சரியாக காலை 5 மணி. இனி கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை தர காத்திருக்கும் முதல் பாடல் இதோ.

5:51 இணைந்திருக்கிறோம் நேயர்களே, பக்தி மாலையில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

நிலை கடிகாரம் சொல்லும் நேரம் 5:10:16. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் பக்தி மாலை.

5:54 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:31.

மாலையான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக வானொலி என்கிற வீதியில் ரதமாய் ஆடி அசைந்து வர காத்திருக்கிறது இசையமுதம். இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக கேட்கலாம் அம்மன் பாடல்கள்.